0: எஃப்எம் 102 தசம் ஏழினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்படி இனிமையான பாடல்களை தருகின்ற பொழுது நிறைய இடத்துல ஒரு அழகான மெலடி பாடல் என்று வருகின்ற பொழுது நிறைய பேர் ஞாபகம் வருவார்கள். இந்த தூவானம் என்று வருகின்ற பொழுது இந்த பாடல் குழுவினரோடு இந்த பாடல் வழிவந்த பொழுது பேசியிருந்தோம். அந்த பாடலுக்கு கூடுதலாக தூவானத்தோடு அதிகமாக பேசப்பட்டவர் பிரஜி அவரோடு இணைந்து விகே ஆகியோர் தான் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு புதிய பாடல் நேற்றைய நாளில் வெளியாகியிருந்தது. கனடிய கலைஞர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தரமான நிறைய பாடல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த பாடல்களோடு கூடுதலாக பயணிக்கின்ற பிரஜி, பாடல் பற்றி பார்க்கின்ற பொழுது மியூசிக்காக இருக்கட்டும், பாடலுக்கான மியூசிக்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் பாடல் மியூசிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி நிறைய விடயங்களை அடுத்த தலைமுறையோடு சேர்ந்து கூடுதலாக இயங்குகின்ற ஒருவர். அதே நேரத்தில் விகேயை பொறுத்தவரை ராப் என்று வருகின்ற பொழுது கூடுதலாக பேசப்படுகின்ற ஒருவர். பாடல் வரிகளாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், பாடலில் பாடுறதாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் தன்னை தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டு வருகின்ற விகே நினைக்கின்ற 2 வருஷத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியிலையும் சந்திக்கின்றோம். வணக்கம் இருவருக்கு.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சப்போர்ட் பண்ணுற விதத்தில் ஈஸ்ட் எஃப்எம் எப்போவுமே ஒரு முன்னிடத்துலாம் இருந்திருக்குது. இந்த நிகழ்ச்சி துவங்கினத்துலேருந்து இன்று வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டை வளர்த்துருக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் திருப்பியும் நான் வந்திருக்கிறது கோலுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் குழுவினருக்கும் பெரிய நன்றி.
0: சொல்லுங்கள், இப்போ புதிய பாடல் வழியாக இருக்கின்றது யார் இவன் என்று நேற்றைய நாளில் வழியாகி பலருடைய வரவேற்பு சோசியல் மீடியாவோடாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதனுடைய ஆரம்ப புள்ளி என்று பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்ற விகேயோடு இந்த நிகழ்ச்சியிலும் பேசியிருந்தோம், எதற்காக என்ற பாடல் அதில் இருந்து வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்படி தான் நீங்கள் நிறைய இடத்துல பகிர்ந்து கொண்ட விஷயமும் அதில் இருந்து தான் இதனுடைய ஆரம்பம், அப்படி இல்லாட்டி அதில் இருந்து தான் இதில் ட்விஸ்ட், அதில் இருந்து தான் அந்த பாட்டு தொடர்ச்சி. நான் ட்ராமாவில் பார்த்துருக்கிறோம், பாட்டு வாரது படத்தில் பார்த்துருக்கிறோம், ஆனால் அந்த பாடல் என்று வருகின்ற பொழுது இந்த சீக்வன்ஸ் பாடல் என்றது கூடுதலாக கனடாவில் வாரது மிக குறைவாக இருந்த காலம். எப்படி
2: எனக்கு எப்பவுமே பாட்டில் நாங்கள் சும்மா எதுவுமே ஓர்டினரியாக கொடுக்க வேண்டாம்ன்ற அந்த நினைப்பு இருக்கும். ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இயக்க ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். பிகாஸ் எவ்ரி ப்ராஜெக்ட் வில் ஃபீல் நியூ, எவ்ரி ப்ராஜெக்ட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் கான்செப்ட், இட்ஸ் ஓன் ஸ்டோரி லைன், இட்ஸ் ஓன் செட் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஆனால் ஒரு யூனிஃபார்ம்டாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு எப்பயுமே ஒரு ஆசை இருந்திருக்குது. ஒரே காஸ்ட், ஒரே ஸ்டோரி லைன், ஏதாச்சும் ஒரு ஃப்ளோவில். இப்போ நாங்கள் ஒரு பாட்டில் சந்திக்கிற ஆர்டிஸ்ட், ஒரு பாட்டில் சந்திக்கிற கதாபாத்திரங்கள், அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்றது எதுவுமே பார்த்ததில்லை. எதுக்காக நான் 2 வருஷத்து முதல் சீக்க கூட அதுதான் என் மைண்டில் இருந்தது. எதுக்காக வந்து இப்போ வருணுன்ற ஒரு கேரக்டர் தான் எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணும், அவனை வந்து டார்கஸ்ட் டேஸில் இருக்கேக்க செஞ்ச ஒரு பாட்டு தான் எதுக்காக. 2 இயர்ஸ் கழித்து இப்போ யார் வென்று வரைக்க அந்த ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க, அண்ட் அந்த பாட்டிலையும் ஒரு சிறிய போர்ஷனில் வருண் வந்திருப்பான். How he moved on is the whole concept of Yarival. And moving on is not always easy. Sometimes moving forward indra vishayatha kuda nir per marandranga. So ilappindra vishayam vande ellarkume ore vidathila ore vagaiyila neengal kadandhu sella maatingal. Sila per andha ninaivagaloda vaaluvinam, sila per andha ninaivale thangalai milandhu kadapinam. Idu vande eppadi adha kadandhu vaaradendra andha payanatha meedkolradhan Yarival.
0: பிரஜய் சொல்லுங்க, தூவானத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அதிகமா பேசப்படுற ஒரு படைப்பா உங்களுடைய இந்த பாடலை பார்த்துக் கொள்ளக்கூடியதா?
1: நிச்சயமா. இந்த விகே சொன்ன மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமா செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட நாங்க இணைஞ்சதுதான் இந்த பாட்டு. இது ஒரு புதிய கான்செப்ட், ரைட்? அந்த யூனிவர்ஸ் சொல்லுவாங்க, லைக் இன்னொரு லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி இது விகே யூனிவர்ஸ். அந்த பாட்டோட கனெக்ஷன் வந்து இந்த பாட்டுல இருக்குது. அதை ஒரு நைஸா ஒரு ஸ்கிரிப்டா நாங்க கொண்டு போயிருக்கோம். இந்த அகெயின் தேங்க்ஸ் டு விகே. So yeah, it's an exciting project and I hope எல்லாரும் people will like it.
0: இப்போ பிரஜியை பொறுத்தவரை கூடுதலாக உங்களோட நிறைய பாட்டை பார்த்துருக்கின்றோம், தொடர்ச்சியான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஆரம்பத்தில் உங்களுடைய தனியாக பாடல்கள் வெளிவந்தாலும் சில பாடல்களில் மற்றவர்களோடு சேர்ந்து கூடுதலாக அந்த மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு அடிப்படை விஷயங்களாக இருக்கட்டும், கூடுதலாக சொல்லிக் கொடுத்து வருகின்ற ஒருவர். எப்படி இந்த அடுத்த ஒரு யங் ஜென்ரேஷனோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்?
1: ஓ, சரியான நிறைய
0: விகே மாதிரியான உங்களை பார்த்து நிறைய பேர்
1: ஏதோ அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிட்டீங்க, பட் பரவாயில்ல. பட் நோ, டெஃபினெட்லி யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணக்குள்ள அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ரைட்? ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆர்வம் எல்லாத்தையும் நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்குள்ள எங்களுக்கும் அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ். அது டெஃபினெட்லி இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் சாங் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: வீக்கே சொல்கிற பொழுது இந்த படத்தோட கதை சொல்கிற மாதிரி 3 நிமிஷம் பாட்டோட கதையை சொல்லியிருந்தீங்க. அந்த 3 நிமிஷத்துக்காண்டி போட்ட உழைப்பு எப்படி இருக்கு?
2: ஆக்சுவலி நாங்கள் இந்த இந்த கான்செப்டை பற்றி கலைக்கிறதுக்கு முதல் அந்த அண்ணா பற்றி தான் கலைக்கணும். ஆக்சுவலி இந்த பாட்டு 4 வருஷத்துக்கு முதல் ரெக்கார்ட் பண்ண ஒரு பாட்டு, எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணிக்க சில தயக்கங்கள் இருக்கும். யூனோ, எங்களோட லெவலுக்கு வந்து ஃப்ரீடம் தருவங்களா, இல்லை யூனோ அவைகள் வந்து அவைன் ரூல்ஸில் மாதிரி தான் செய்யணுமான்ட்டு. பட் அண்ணா வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நாங்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கோ, நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னவர். அண்ட் இப்போ இந்த கான்செப்ட் இந்த வரைக்கும் இந்த 3 மினிட்ஸ், அந்த 3 மினிட் பாட்டை மட்டும்தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னால் இருந்த அந்த ட்ரெய்லர் அண்ட் ப்ரோமோ ஒன்று விட்டு நாங்கள், அதுதான் உண்மையாகவே த லாங்கஸ்ட் ஜூரேஷன் எடுத்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளானிங்குக்கு. த ஓவரால் ஐடியா வாஸ் டு இன்ட்ரடியூஸ் 2 கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட்லி, வருண் அண்ட் ஷாலினி. இந்த 2 கேரக்டர்ஸை வச்சு தான் நான் அடுத்த 4-5 வருஷத்துக்கான க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சரௌண்டிங்காக இருக்க போகுது. இப்போ அந்த கேரக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவானும், அதே நேரத்தில் இந்த பார்ட் டைம் விட்டு நான் டிவியேட் பண்ணக்கூடாதுன்ற அந்த அடிப்படையில் தான் நான் அதோட டீசராக மட்டுமே விட்டேன். நான் அதுக்கான ஸ்டோரியிலான நான் பிறகு டெவலப் பண்ணுறேன். இப்போ யார் வேண்டு வரைக்க, தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ டு பிரகி அண்ணா.
0: இப்போ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். பாடலை ரெதூஸ் பாடியிருக்கின்றார். இப்போ விகே ரெதூஸ்ன்ற ஒரு கூட்டணி நாங்கள் இந்த இண்டிபெண்டன்ட் துறையில் கூடுதலாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. கூடுதலாக காதன்மை வந்த பொழுது பேசப்பட்டிருந்தது, அதன் பின்னர் கூட தங்கப்பள்ளியில் உங்களோட டிரெக்ஷனை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படி அந்த தொடர்ச்சியாக ரெதூஸ் பேசப்படுகின்ற இடத்துல விகேட பங்களிப்பு கூடுதலாக இருந்திருக்கு. எப்படி இந்த நான் நினைக்கின்றேன் ஒரு கடந்த ஒரு 7-8 வருடங்களாக இதில் பயணித்து வர்றீங்க. யூனிவர்சிட்டியில் அந்த 10 ரூபாய் ப்ரொடக்ஷனில் மீட் பண்ண டீம் இப்போ ஒரு அந்த 10 ரூபாய் கடந்து வந்திருக்கேன் சொல்லலாம். எப்படி இருக்கின்றது இந்த பயணம்?
2: நாங்கள் அண்ட் தான் கழிச்சு வந்தோம். நாங்கள் எங்கே துவங்கினாங்கன்னு, ஐ திங்க் எங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ யாருக்கு, நானும் ரிதுஸும். அப்போ தான் ரிதுஸ் வந்து என்னை வச்சு தான் ரெக்கார்டிங் பழகினது. ரெக்கார்டிங் அது வரைக்கும் ரிதுஸ் அவர் தான், அவரை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணது, வேறு யாருமே ரெக்கார்ட் பண்ணதில்லை. அப்போ ஐ திங்க் 2018-19 ஞாபகம் இல்லை சரியா. அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ராசாத்தியை வந்து டெஸ்ட் ரன் பண்ணினாங்க. அவர் ஒரு சும்மா ஒரு ஓவர்லைன் பீட்ஸ் ஒன்று செய்தவர். அதுக்கு மேலே நாங்கள் ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணது தான் இப்போ இவ்வளோ கால பயணத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்குது.
0: நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றோம் நினைக்கின்றேன். பாடலையை கேட்டுவிட்டு மற்ற விடயங்கள் இந்த பாடல் சார்ந்து பேசிக்கொள்ளலாம். தொடர்ந்து முடிந்திருங்கள் FM 102.7.

0: ஒரு அழகான பாடல் இந்த யார் இவள் பாடல். இந்த பாடலை தந்த குழுவினரோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ரிதூஸ் பாடலை பாடியிருந்தார். பாடலுக்கான இசை பிரஜி அதே நேரத்தில் இந்த பாடல் டிரெக்ஷன் அண்டு வருகின்ற பொழுது அந்த பாட்டில் வந்த ராப் போர்ஷனும் எங்களுக்காக வீக்கே தந்திருந்தார். அவர்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அழகான பாடல் நேர்களும் ரசித்திருப்பார்கள். இந்த கான்செப்ட் எங்கே தேடி பிடிச்சிங்க வீக்கே?
1: ஆக்சுவலி நான் இந்த கேரக்டர்ஸை வச்சு ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன், ஒரு வெப் சீரிஸ் மாதிரி எழுதி கொண்டிருக்கிறேன். அது ஒரு வருஷ பயணமாக போய் கொண்டிருக்குது. அப்போ தான் பிரக்யான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவர் இந்த மார்ச்சில், விகே வி நீட் டு ரிலீஸ் எ சாங். அப்போ முதல்ல இருந்த ஐடியா வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் செய்யலாம்னு. பட் அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, நாங்கள் சும்மா ஒரு பாட்டை ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வெளியிட்டால் இந்த 4 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கான அந்த காத்திருத்தலும் இப்போ ஒரு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு ப்ரோமோ, அந்த ஃபர்ஸ்ட் 2 promos மட்டும்தான் நான் பிச் பண்ணது. அதுக்கப்புறம் ரிதுஸ் வந்து இவ்வளாவிலே நாங்கள் அந்த 2 promoக்கும் ட்ரெய்லருக்கும் அந்த கான்வர்சேஷனுக்கு போடுறோம். அப்படி இருக்கேக்க நாங்கள் ஒரு பாட்டே அதே நேரத்தில் எடுத்து விட்டோம்டா, அதுக்கான ஒரு லீடு இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு பெரிய ஒரு வாழையில விருந்தெடுத்து ஒரு பிஸ்கட் வைக்கிற மாதிரி எனக்கு கதையாயிடப்படாதுன்ட்டு தான் அந்த பாட்டு ப்ராப்பர் தான் உருவானது. அதே நேரத்தில்
0: கூடுதலாக அவங்களோட லீட் என்று பார்க்குற பொழுது, வி கே ரிதுஸ் என்று வருகின்ற பொழுது, இப்போ யார் இவள் என்று வந்திருக்கிறீங்க, முதல்ல தங்க பிள்ளைன்னு வந்தீங்க, அதுக்கு முதல் ராசாத்தியன்னு வந்துச்சு, கருப்பழகின்னு வந்துச்சு, இப்படி கன இடத்துல வருது. இப்போ இந்த முறை கூட டீசர்ல ஷாலினியன்னு வந்திருக்கு. எப்படி எங்கிருந்து இந்த லீட் என்று வருகின்ற பொழுது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு
1: தெரியல. எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே தான் சொல்லணும்.
0: சொல்லுங்க, இப்போ இந்த பாடல் இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இனி வர போகின்ற பயணம் எப்படி இருக்கும்? இப்போ சீக்வன்ஸாக இதில் பாடலை எதிர்பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அப்படி இல்லாட்டி இனி வருகின்ற பாடல் கொஞ்சம் மாறுபட்டு வருமா, எப்படி பார்க்குறீங்க?
1: கண்டிப்பாக இப்போ நாங்கள் எதுக்காக பார்த்தீங்கன்னா, வருண் என்ற கதையை நாங்கள் பார்த்துறாங்க. எதுக்கான் யாரும் இல்லை. வருண் வந்து டிப்ரெஸ்டாக இருந்த ஸ்டேஜ் எதுக்காக, இப்போ 2 வருஷம் கழித்து காமர் கையில் ஒரு குழந்தை அண்ட் அ மோர் வைசர் வெர்ஷன் ஆஃப் ஹூ ஹி வாஸ் 2 இயர்ஸ் அகோன்றதை நாங்கள் யாரும் இல்லை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ரிதுஸையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அந்த யூனிவர்ஸில், ஹீ இஸ் நவ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தட் டார்க் ஃபேஸ். இப்போ ரிதுஸுக்கான பயணம், ரிதுஸுக்கான ட்ரிஜெக்டரி அங்கே போகுதுன்றதையும் நாங்கள் கூடிய விரைவில் சந்திப்போம்னு நான் சொல்லுவேன்.
0: பிரஜய் சொல்லுங்கள், இனி வரப்போகிற உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகின்றது?
2: இந்த ப்ராஜெக்டில் டெஃபினெட்லி ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஆல்சோ வி ஹேவ் டு மென்ஷன், இந்த வீடியோ செய்தவர் ரினேஷன், அவரும் நிறைய எஃபர்ட் போட்டு இந்த கான்செப்ட் வீக்கெட் ட்ரபுள் எல்லாம் செக் பண்ணி நல்லா வீடியோ செய்திருக்கார். அந்த நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோக்கு தான் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த இவர்ட் ஐடியா வந்து அதை ஒரு யூனிவர்ஸாக கொண்டு போகணும்னு சொல்லி, ரைட்? லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாட்டு வந்துட்டு இப்போ அடுத்து என்னன்னு சொல்லி அதை ஒரு சஸ்பென்ஸாக வைப்போம். ஆனால் இதே தொடர்ந்து சில இதுகள் வர்றதுக்காக ஆன சான்சஸ் இருக்குது.
0: இப்போ விகேயோட பேசுகின்ற பொழுது கூடுதலாக அவதானிக்கிற விஷயம், நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லர், நல்ல கதைகள் இருக்குது. அது பாட்டிலையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உங்களோட ஓஃப் ஏரில் கதைக்க கூட நிறைய விஷயங்கள் எப்படியுமே விகேயோட கதைக்கிற பொழுது நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஒரு முழுநகர திரைப்படத்தினுடைய டைரக்டர், அப்படி இல்லாட்டி முழுநகர திரைப்படத்தினுடைய ஒரு திரைப்படத்துக்கான கதை, இந்த பிளான் அப்படி இல்லாட்டி இது நோக்கிய பயணம் ஏதாவது இருக்கா?
1: ஐ மீன் ப்ரொடியூசர் பக்கத்தில் தான் இருக்கிறேன், இப்போ சொல்லாமட்டு தெரியாது. பட் வரும் எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான ஃபவுண்டேஷன் தான் இப்போ நாங்கள் எல்லாருமா செய்து கொண்டு இருக்கிறோம். யாருவள்ன்றது அதுக்கான தொடக்கம்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்காக நான் 2 வருஷம் செய்தாலும், யாருவள் தான் அதுக்கான உண்மையான ஒரு பயணம். ஏண்டா ஒரு பெரிய டீமோட ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட செய்த ஒரு ப்ராஜெக்ட் தான் உண்மையாக யாரிவள். அண்ட் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
0: சரி, இப்போ ஒரு மிகுந்த கஷ்டம், ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் செலவழித்து ஒரு 3-4 நிமிட பாடலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பாடல்களை கேட்குற நேர்கள் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவிலும் சரி, ரேடியோஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பாடல் இப்போ கூட பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பிரஜி கூட ஆரம்ப காலத்திலேருந்து தொடர்ந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஃபீல்டில் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த காலத்துக்கும் இப்போ இது இருக்கிற மாற்றம் எப்படி இருக்குது? உங்களோட பாடல்களை கொண்டாடுறது எப்படி இருக்குது?
2: இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கூட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங்ஸ் வந்து கூட லிசன் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் அந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் சரியான கஷ்டம், இன்னும் கூட சினிமா பாட்டுகள் தான் எல்லாம் கட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் இப்போ எங்களோட சாங்ஸில் குவாலிட்டியும் ஆல்மோஸ்ட் லைக் அந்த லெவலுக்கு வந்துட்டு, ரைட்? ஸோ ஐ மீன் எங்களோட மீன்ஸ் நாட் ஜஸ்ட் மீ, லைக் எங்களோட ஆல் ஆஃப் தி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், எங்களோட குவாலிட்டி வந்து இஸ் ரியலி ரியலி இஸ் அப் தேர். ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் லிசனிங் மோர் டு இட் ஃபார் ஷுவர்.
0: நிறைவாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ரெண்டு பேரும்?
2: தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட். ஏன்னா எங்களுக்கு இன்னும் உற்சாகப்படுத்துங்க, அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நிறைய படைப்புகளை கொண்டு வரலாம். என்ன எங்களை மட்டும் இல்லை, எங்களோட எங்களை சார்ந்திருக்க எல்லா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் கோகுலனா, தேங்க்யூ, உங்களோட சப்போர்ட் இஸ் ரியலி ரியலி அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஒரு ரேடியோவில் எங்களை கொண்டு வந்து இன்டர்வியூ பண்ணி எங்களை சாங் லான்ச் பண்ணுறது இஸ் அ பிக் திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட்.
1: இந்த பாட்டு வந்து It's all about moving on. It's not just about love failure. It's mm-hmm. about moving on from a loss. It's about moving on from the stage of grieving. ஒரு விஷயத்திலே நீங்கள் எப்போவுமே மூழ்கி இருக்க முடியாது, வாழ்க்கை நகராது. அதை பற்றின பாட்டு தான் யார் வேலை. அந்த வரியிலையும் நான் இப்போ இதை காதல் எடுத்தாலும் அந்த வரியிலே நான் எழுதியிருப்பேன். என் மூடனை காதலின் வேதனை சாதனை பாதையை காட்டிடும் நீ எழு, பின் வருகிற சந்ததி கேட்கிற நிம்மதி இன்றுடன் உள்ள போடு நம்பிக்கை நீ கூட. ஸோ மூவ் ஆன், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அண்ட் அதே நேரத்தில் என்னோட பணியாற்றிய ரிது, ஸ்னேகா, தினேஷாந்த், பிரகியண்ணா மற்றும் பல பலருக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.
0: நன்றி பிரஜி, நன்றி வி கே. அதே நேரத்தில் இந்த பாடல் குழுவினருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற உங்களுடைய இசை பயணம் நன்றாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடுவித்துக் கொள்ளலாம். நன்றி இருவருக்கும்.
2: நன்றி
1: நன்றி நன்றி.
0: எஃப்எம் 102 தசமேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். எங்களோடு ஜாரிவல் குழுவினர் இணைந்திருந்தார்கள். பாடல் பற்றியும் தொடர்ச்சியாக வருகின்ற படைப்புகள் பற்றியும் பேசியிருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு.
3: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்மில் மனதை வருடும் பாடல்களோடு.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
5: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
6: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
4: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்,
8: என்னது
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பல்கலைக்கழகங்கள் அடங்கலான உலகின் ஆயிரக்கணக்கான கல்வி நிறுவனங்கள் இணைய தாக்குதல் ஒன்றுக்கு முகம் கொடுத்துள்ளன. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இணைக்கும் கற்பித்தல் முகாமைத்துவ அமைப்பு இணைய ஊடுருவலுக்கு உள்ளாகியுள்ளது. டொரண்டோ பல்கலைக்கழகம், பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம், அல்பர்டா பல்கலைக்கழகம் ஆகியனவும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரும்பான்மை பலத்துக்கான ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் உரிமையை ஆளுநரிடம் கோரியுள்ளார். அதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்ட நிலையில் நாளை காலை 10 மணியளவில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார். தமிழக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவினை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவளித்துள்ளது. ஆரம்பத்தில் மறுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் சடுதியாக ஆதரவளிக்க முன்வந்த நிலையில் 118 எனும் பெரும்பான்மையை கடந்து 120 உறுப்பினர்களின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ளது. இலங்கையில் மக்களின் முக்கிய பிரச்சினையான குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகளை காணும் திட்டங்களை கண்டறிந்து அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். போதுமான குடிநீர் வளங்களை உறுதிப்படுத்த முடியாமல் போவதால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபுட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற HST ரீபேட் பத்தி என்கொயர் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். பிரீமியர் டக் ஃபுட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்றதுக்காக புதுசா இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். முந்தி ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயரா இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 மில்லியன் வரைக்கும் இந்த HST ரீபேட்டுக்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து April 1st அடுத்த வருஷம் March 31st நீங்க சைன் பண்ணியானோ அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் ப்ரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறதும் நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
5: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்போரோ, 416-649-6388.
7: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. பிரஜி மற்றும் குழுவினர் அந்த பாடலை தந்திருந்தார்கள். தொடர்ந்தும் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு.

FM 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஸ்டார் நைட்டும் நிறைவடைகின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றது. வலிமையாக ஞாபகப்படுத்துகின்ற இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகம் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 11 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நாளைய நாளை பொறுத்தவரை 14 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். 3 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலையாகவும் அதிகூடிய வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் காணப்பட இருக்கின்றது. நாளைய நாளில் சூரிய வெளிச்சம் அதே நேரத்தில் முகில் கூட்டம் நிறைந்திருப்பதாக நாளைய நாள் காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருளின் விலையை பொறுத்தவரை நாளைய நாள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி 3 சதங்களால் எரிபொருளின் விலை டொரண்டோ பெரும்பாகத்தில் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் நாளைய நாளை பொறுத்தவரை அந்நேர் நாளாக இருக்கின்றது. அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து அன்னையர்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரம் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்கின்ற பாடலோடு இன்றைய நாளின் ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. நன்றி வணக்கம் நேயர்களே. மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் TS கோகுலன். நன்றி வணக்கம் நேயர்களே. தொடர்ந்தும் வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருங்கள்.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
2: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998, 416-371-3998. Bespoke Real Estate.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 4

0: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
8: East FM, your radio, your music, 102.7.
9: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

0: مجنون دل من، ای خدا مجنون دل من، ای خدا مجنون دل من.
1: East FM 102.7.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

به تو فکر کردم، خود آسمونه، خود آسمونه.

دستم و بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் பிஹெச்விக்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. புகழ்பெற்ற ட்ரெஷர் ஹில் கட்டுமானத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த இடத்தில் வசாகா பீச், ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் 2900 ஸ்கொயர் ஃபிட் முதல் 4300 ஸ்கொயர் ஃபிட் வரை உள்ள வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. அருகே எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஷாப்பிங் வசதிகள் உள்ளன. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ட்ரீட், சோல் சிட்டி ரியாலிட்டி, 6477873784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது 1வது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $311. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான

0: கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551
1: Weekend East FM Tamil 92.7

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
1: பத்து ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
2: 2225 மார்க்கம் ரோட் Suite 307-647-478-0144
3: செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்திற்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட் யூனிட் 47 ஸ்காப்ரோ.
9: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன்
6: இன்னும் பல கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
7: மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
6: அழகோ அழகு. 6477873784.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
0: 416-908-5656. Weekend, East FM 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02. இது எஸ்டெஃப்எம் தமிழின் நிரலை ஒளிபரப்பூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. டொரண்டோ இப்பொழுது 8 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 1.5 டிகிரி செல்சியஸாக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை தொடர்ந்தும் 9:00 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணித்தியாலமும் FM 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca அதுமட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும் எங்களுடைய செயலிகளூடாகவும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் கேட்கலாம். இப்போது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு அம்சங்களை காணொலிகளாக பார்வையிட யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உங்களுக்காக காத்திருக்கின்றது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அழகான ஒரு காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்தின் தொடக்க நாள் மே மாதம் 10ஆம் தேதி உலகத்தில் அன்னையர் தினம் என்ற நாளில் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தனை தாயுள்ளம் கொண்டவர்களுக்கும் உலகில் வாழுகின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் ஈஸ்டர்மின் சார்பில் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை நேரம் மலர்ந்திருக்கின்ற இந்த ஒரு புதிய நாள் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்கின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

ஒன்பது மணி 7 நிமிடம், 7 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரி செல்சியஸாக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரியனுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கப் போகிறது. 13 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய விடலையாக இருக்கும் என்று சொல்லியும் இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. காலை சூரிய உதயம் 5:58 இடம்பெற்றிருக்கிறது. சூரிய அஸ்தமனம் 8:29 இடம்பெற காத்திருக்கின்றது. அதே நேரம் மாலை பொழுது 11 டிகிரி செல்சியஸ், 4:00, நாளை காலை 4 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் இந்த வாரமும் இரட்டை இலக்கம் கொண்ட ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக நாளை பொறுத்தவரையில் 14 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய பொழுது நாளைய நாளும் சூரியனுடன் கூடிய ஒரு நாளாக இருக்க போகின்றது. அதே நேரம் செவ்வாய்க்கிழமையும் 13 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் உங்களை அலங்கரிக்கின்ற விஷயம் இதே. வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. என்றும் ஏராளமான செய்திகள், புதினங்கள், ஊக்கம் தருகின்ற கூற்று, அது மட்டுமில்லாமல் பாடல்களோடு இந்த 2 மணித்தியாலத்தின் காலை பொழுது இனிதாக அமைய காத்திருக்கின்றது. முதலில் இந்த நாள் மே மாதம் 10ஆம் தேதி வரலாறு என்ன சொல்லுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் உலகில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஷாஜகான் மும்தாஜை திருமணம் முடித்துக் கொண்டது 1612 இந்த நாளாக இருக்கின்றது. ஜமேக்காவை ஜப்பானிடமிருந்து இங்கிலாந்து கைப்பற்றிக் கொண்டது 1655 இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவாகி இருக்கிறது. லண்டனுடைய தேசிய அருங்காட்சியகம் முதலாக பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டுக் கொண்டது 1824 இதே நாள் அப்படி என்று சொல்லி பதிவாகி இருக்கின்றது. இந்தியாவினுடைய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டது 1946 இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. அதே நேரம் இன்றைய நாள் ஆரம்பத்தில் சமது போன்று உலகில் அந்நீர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் குறிப்பிடத்தக்கது. அதே இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்கள் நேற்றும் சொல்லியிருந்தோம். இந்த மரதன் போட்டிகள் திருத்த வேலைகள் காரணமாக டிவிபியினுடைய சவுத் பவுண்ட் கார்டினர் அதே போன்று லேக் ஷோர் ஆகிய இடங்களில் சில வீதிகள் மூடப்படுகின்றன. இதனால் வாகன போக்குவரத்துகள் ஸ்தம்பித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காலையிலேயே இதே நேரம் யங் ஸ்ட்ரீட்டிலும் சில தாமதங்களை இந்த காலை பொழுது தந்து கொண்டிருக்கின்றது. இனி இடங்கள் தாமதமற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. வாகன எரிபொருளை பொறுத்தவரையில் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்றைய நாளில் 3% நள்ளிரவின் பின்னர் அதிகரிக்கின்றது. பெருவாரியாக பார்க்கின்ற பொழுது 186.9% இருக்கின்றது. அதே நேரம் குறைந்த விலையாக 163.6% நீங்கள் இலக்கம் 11600 கீழ் ஸ்ட்ரீட் வானில் அமைந்திருக்கின்ற பெட்ரோ கனடாவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 9:10 இது ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலேயே.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. Good Life Flooring.ca.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
8: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998. 6478334998.
9: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 fried rice வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம் நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7 East FM.

9:23 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையோடு இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. வெப்பநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுகின்றது. வெளியில பாக்கிய சூரியன் நிறைவாக இருக்கின்றார். ஆனால் வெளியில செல்லுகின்ற பொழுது ஒரு குளிரோடு கூடிய ஒரு நாள் தான் நாள் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெப்பநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டுக் கொள்கின்றது. நாளும் அதே ஒன்று மணித்தியாலங்களில் மாறுகின்ற பொழுது இயல்பாகவே மாற்றங்கள் ஏற்படும். அது காலநிலைக்கும் உகந்ததாக இருந்திருக்கிறது. இப்போது 8 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. 4 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிறிய ட்ரோண்டோ ஞாபகப்படுத்துகின்ற விடயங்கள் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோடைக்காலம் அண்மைக்கின்றது, அல்லது இலை துளிர்காலம் வந்துவிட்டது அப்படி என்று சொல்லி சொன்னால், திருத்த வேலைகள் புனர்மாண வேலைகளுக்காக சிறிய ட்ரோண்டோ தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அதே போன்று ஏனைய நகரசபைகளும் தான் வீதி புனர்மாண பணிகள் என்பது அதிகமாக இடம்பெற ஆரம்பித்துக் கொள்ளும். ஒரு பக்கம் ட்ரோண்டோ ஹைட்ரோவாக இருக்கலாம், அல்லது மெட்ரோலிங்ஸ் ஆக இருக்கலாம். இப்படி ஏனைய விஷயங்களுக்கான திருத்த வேலைகள் இடம்பெறுகிறது. டிபிபியை பொறுத்தவரையில் அதனால் தான் டிபிபியில் இப்போது தாமதங்களை தருவதற்கான காரணமும் அதுவாக இருக்கிறது. காரணம் திருத்த வேலைகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் இன்னும் ஒன்று குறிப்பாக ட்ரோனோ முனிசிபல் எலெக்ஷன் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நகரசபைகளுக்குமான தேர்தல்கள் இடம்பெறுகின்றது. இன்னமுறையும் ஏராளமான தமிழர்கள் குறிப்பாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நகரசபை அதே போன்று பிராந்திய உறுப்பினர்களாக வருவதற்காகவும் அவர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். மே மாதம் 11 தேதி ட்ரோனோவில் நீங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. 6:30 நீங்கள் முனிசிபல் எலெக்ஷனுடைய கேண்டிடேட்டாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலாம் என்று சொல்லி சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது. trondo.ca/candidates என்கின்ற இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாக நீங்கள் விவரங்களையும் அதன் சார்ந்த விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். டிவிபியில் மரதன் போட்டிகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் சொன்னது போன்று கிட்டத்தட்ட 24,000 பேர் இந்த மரதனில் பங்கு பெறுகின்றார்கள். சப்போர்டிங் லைஃப் 10K ரன் என்கின்ற மரதன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் இது 2000 ஆண்டிலிருந்து பார்க்கின்ற பொழுது $29 மில்லியன் வந்து கேம்ப் ஃபயர்ஸுகளுக்காக சேரிட்டி இவெண்டாக, அதாவது குழந்தைகள் இந்த புற்றுநோயுடன் கூடிய அதே நேரம் அதிகமான நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்கான ஒரு கேம்பிங் ப்ரோக்ராமுக்காக ஃபண்ட் ரைசிங் நிகழ்வாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிதி சேர் நிகழ்வாக இந்நிலையில் இன்றும் இந்த நிகழ்வு இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக TTCயினுடைய கிட்டத்தட்ட 20 ரூட்ஸும் வந்து இதனால் பாதிப்படைந்திருப்பதாகவும் TTC தெரிவித்திருக்கிறது. வெவ்வேறு வழி ஊடாக பயணங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 9:26 வழக்கமாக சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் நாங்கள் ஊக்கம் தருகின்ற கூற்றினை பகிர்ந்து கொள்வோம். அது என்ன அந்த ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு நாள் காலையில் விடுகின்ற பொழுது சொல்லுவாங்க, கேட்கின்ற விஷயங்களும் சரி, பார்க்கின்ற விஷயங்களும் சரி, பேசுகின்ற விஷயங்களும் சரி, அந்த நாளை உங்களுக்குரிய நாளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நல்லதை யோசியுங்க, நல்லதை எண்ணுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை கதையுங்க, நல்லதை கேளுங்கள் அப்படி என்று சொல்லி சொல்வார். நல்ல விஷயங்களை கேட்கின்ற பொழுது இயல்பாகவே எங்களுக்குள் எங்களுடைய எண்ணங்களுக்குள் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொள்கிறது. அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும். இந்த நாளில் ஆரம்பித்து இந்த வாரத்தையும் இது வருகின்ற நாட்களையும் உங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு அவாவில் தான் நாங்கள் இப்படியான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இன்றும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த வாழ்க்கையில் சில வேளைகளில் வந்து சலிப்பு வருகின்ற பொழுது எல்லாவற்றையுமே சுற்றி பார்ப்போம். எங்களை சுற்றி இருக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், எங்களுக்குள் இருக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், எங்கள் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற இயற்கையினுடைய சம்பவங்களை கூட நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அப்படி பார்க்கையில் சில வேளைகளில் அதிகமாக எல்லோரும் தங்களை சபித்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், என்னடா இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே வாழ்க்கை நகரதில்லையே அப்படி என்று சொல்லி, அதே பணத்தை நோக்கிய ஒரு தேடலாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஒரு உறவை நோக்கிய ஒரு தேடலாக இருக்கலாம், அல்லது இயல்பான வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கலாம், தொடர்ந்து ஒரு இடத்தில் அப்படி ஸ்டக் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது வேலை முடிந்து இப்பொழுது அதுக்குரிய உங்களுக்குரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேட ஆரம்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். அது அங்கால மூவ் பண்ணதே இல்லை, அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஊந்துதல் இல்லாத ஒரு இயல்பான ஒரு நிலைமை உங்களிடம் இருக்கலாம். அதே ஒவ்வொரு நாளும் எழும்புகின்ற பொழுது ஏதோ ஒரு மிஷின் மாதிரி, ஏதோ ஒரு ரூட் மாதிரி அப்படியே போய்கொண்டிருக்கிறதே தவிர, அந்த ஃப்ளோ அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கே தவிர, ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் உங்கள் கண் முன்னால் தெரியாமல் இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த இயற்கை உங்களிடம் ஞாபகப்படுத்துகின்றது. எது என்று சொல்லி சொன்னால், இந்த வண்ணத்து பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள் என்று சொல்லி சொல்லலாம். இந்த வண்ணத்து பூச்சிகளினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, பல மூங்கில் கதைகள் போன இந்த வண்ணத்து பூச்சிகளுடைய வாழ்க்கையை என்னைக்காவது நீங்கள் தனியிருந்து யோசிக்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் உங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சிகள் பிறந்தவுடனே பறக்க ஆரம்பிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் அந்த வண்ணத்து
தடுப்பூசியினுடைய ஆரம்ப நிலை என்பது யாருமே அதை நேசிக்காத அல்லது யாருமே அதை தொட்டு பார்க்காத ஒரு அரவறுப்பான நிலைமையாக இருக்கும். ஏன் அப்படி என்று சொல்லிச்சுனா, ஒரு மெல்லிய ஒரு புழு மாதிரி ஆரம்பித்துக் கொள்ளும். அந்த புழு மெதுவாக நகர ஆரம்பிக்கும். மண்ணை மட்டுமே அது பார்க்கின்ற ஒரு உயிராக இருக்கும். அதுக்கு அப்போது தெரியாது பறக்க போகின்றதோ அல்லது கொடிகட்டி எல்லா இடங்களுக்கும் செல்ல போகின்ற அந்த வண்ணங்களை கொண்ட ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கும் என்பது அப்போது அந்த புழுவுக்கு தெரியாது. ஆனால் அமைதியான ஒரு காலத்தில் அதுக்குள் அந்த மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்துக் கொள்ளும். வெளியில் எதுவுமே நடக்காத போல் இருக்கும், ஆனாலும் அமைதிக்குள் ஒரு அழகான ஒரு மாற்றத்தை அந்த பட்டாம்பூச்சி உள்வாங்கிக் கொண்டிருக்கும். பிறகு அதே உயிர் சிறகுகள் வளர்த்து வானத்தை தொட ஆரம்பிக்கும். வாழ்க்கையும் இதே போன்றுதான். மெதுவாக நகர்கின்றீர்களா, அது உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கின்றதா, அல்லது எதுவுமே மாற்றம் இல்லாமல் போன்று தோன்றுகின்ற பொழுது அவசரப்படாதீங்க. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த நீங்கள் செய்கின்ற அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் கூட உங்கள் சொந்த நிறங்களோடு பறக்க ஆரம்பிப்பீர்கள். எனவே உங்களுடைய பயணம், அந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் என்று சொல்வார்கள், உங்களுடைய பயணத்தை நம்புங்கள், உங்களுடைய மாற்றத்தை நம்புங்கள். ஏனெனில் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் ஒரு காலத்தில் பறக்க முடியாது என்று தோன்றிய ஒரு புழுதான் இப்போது உங்கள் கண் முன்னால் அழகான வண்ணங்களோடு பறந்து கொண்டிருக்கின்ற பட்டாம்பூச்சிகள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம்.
6: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:40 8°C 4°C ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வீக்கெண்ட் காலை பொழுது இணைந்திருக்கின்றோம். மிஸ்டர் எஃப்எம் தமிழில் வீக்கெண்ட் விடிஞ்சா சொல்லித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் செய்திகள். நேற்றைய நாளில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார். அவரோடு முதல் நிலையில் 9 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் ஆதவ் அர்ஜுனாவை தவிர இனியவர்கள் அனைவரும் இந்த சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்கையில் ஆளுநர் முன்னிலையில் வந்து ஆண்டவன் மீது சாட்சியாக அப்படி என்று சொல்லி தங்களுடைய பதவி பிரமாணத்தை செய்து கொண்டார்கள். ஆதவ் அர்ஜுனா மட்டும் உள்ளமாற அப்படி என்று சொல்லி அவர் பதவி பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் அல்லது இந்த ஒரு புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய இல்லையில் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து இந்த இறை மீது நாட்டம் கொண்டவர்கள் வந்து ஆண்டவனாகவும் அதே நேரம் வந்து இறை இல்லாத அல்லது அது மீது நாட்டம் இல்லாதவர்கள் வந்து எப்போதுமே வந்து உள்ளமாற அப்படி என்று சொல்லியும் தங்களுடைய பதவி பிரமாணங்களை செய்வார்கள் அப்படி என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டது. இப்போது இந்த பதவி பிரமாண நிகழ்வுகளின் போது மிக முக்கியமாக தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடமாக பாடப்பட்டமை தொடர்பாக பல்வேறுபட்டவர்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றார்கள். இதில் தேசிய கீதம் நிகழ்வின் போது வந்தே மாதரம், அதன் பிற்பாடு தேசிய கீதம், அதுக்கு அடுத்ததாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருப்பது. இரண்டு முறை வாரான நிகழ்வு இடம்பெறுகின்ற பொழுது, அதாவது ஆளுநர் விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற பொழுது இந்த நிகழ்வில் இவ்வாறு நடந்த விடயங்களுக்கு வந்து பலர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கண்டனங்களை தெரிவித்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்காலிகமாக சோழவந்தான் தொகுதியினுடைய எம்எல்ஏயாக இருக்கின்ற கருப்பையா தற்காலிக சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாடு பொறுப்பாளுநராக இருக்கின்ற விஸ்வநாத் முன்னிலையில் இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் எம்எல்ஏயாக இருக்கின்ற கருப்பையா இப்போது தற்காலிகமாக சபாநாயகராக செயற்படுவார். சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுது அப்படி என்று சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த பதவியேற்ற பிற்பாடு வலிமையாக கடந்த காலங்களை பொறுத்தவரையில் பதவியேற்பு நிகழ்வில் இருக்கின்ற அந்த அரங்கத்தில் வந்து பதவியேற்பு நிகழ்வை தொடர்ந்து சில வேளைகளில் எந்த ஒரு நிகழ்வும் இடம்பெறுவதில்லை. ஆனால் நேற்றைய நாளில் இந்த பதவியேற்பு இன்றைய நாள் இடம்பெற்று முடிந்த பிற்பாடு ஆளுநர் அங்கிருந்து சென்ற பிற்பாடு வந்து விஜயனுடைய உரையும், அதாவது முதலமைச்சராக அவருடைய முதல் கன்னி உரையும் அந்த மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்போது அவர் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் அதே நேரம் இந்த விர்ச்சுவல் வாரியஸ் என்று சொல்லக்கூடிய மெய்நிகர் ஊடாக ஆன்லைன் சோசியல் மீடியா ஊடாக தமிழக வெற்றிக் கழகத்துக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றியை பாராட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தோழமை கட்சிகளுக்கு நன்றி கூறியிருந்தார். அதே நேரம் முக்கியமான 3 விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. 1, தமிழக அரசினுடைய கஜானா இப்பொழுது முற்றுமுழுதாக காலியாக இருக்கின்றது, வலிச்சு துரைச்செடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை அறிக்கையை தான் சமர்ப்பிக்கப் போகின்றேன் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கான கல்வியை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய 3வது உரையில். அதே போன்று இன்னொரு பக்கம் வறுமை இல்லாத எல்லோருக்கும் சமமான ஒரு அரசாக தன்னுடைய அரசு, தன்னை வருக்கின்றவர்கள், தன்னை இலனம் செய்தவர்கள், அதே நேரம் தன்னை கண்டித்தவர்கள் மீதும் கூட பாராபட்சமற்ற அரசாக தன் அரசு இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். 2 முக்கியமான விஷயங்கள், 3 முக்கியமான விஷயங்களுக்கு உடனடியாக அதிலேயே அவர் கைச்சாத்திட்டு இருந்தார். 1 என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த 500 யூனிட்டுக்கு மேல் செல்பவர்களுக்கு ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் போன்பா அப்படி என்று சொல்லி பலரும் கேள்வி பெற ரீதியில் இப்போது 200 யூனிட் இலவச மின்சாரம் திட்டம் குறித்து தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் முதல் கோப்பு அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதில் வந்து அவர் இந்த விடயத்தை சைன் பண்ணியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கம், அதே நேரம் 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் போன்றவற்றுக்கான மிக முக்கியமான ஒப்பந்தத்தினை நேற்று அதே மேடையில் வைத்து போட்டிருந்தார். இன்னொரு பக்கம் இந்த தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் தானே, எனவே அதனால் ஆட்டம் போடலாம் அப்படி நினைக்கின்ற தங்களுடைய எம்எல்ஏக்கள் யாராவது இருந்தால் உடனடியாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அதே நேரம் மக்களிடம் தனக்கு அவகாசம் வேணும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். தன்னுடைய செயற்பாடுகளை செய்வதற்கான கால அவகாசம், தன்னை இவ்வாறு இந்த இடத்தில் கொண்டு இருத்தி இருக்கின்றீர்கள், ஆனால் கால அவகாசம் தேவை அப்படி என்று சொல்லப்பட்டது. 2 முக்கியமான விஷயங்களை ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நேற்றைய நாளில் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் சிலர் அன்றைய இந்த முதலமைச்சருடைய பதவியேற்பில் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நயினி நாகேந்திரனாக இருக்கலாம், திருமாவளவனை காணவில்லை என்று சொல்லப்பட்டது. அதே போன்று ஸ்டாலின் இதில் இணையவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனியவர்கள் சிலர் இணைந்திருந்தார்கள். அதே போன்று
மிக முக்கியமாக திரைத்துறையை சார்ந்தவர்களில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இந்த பதவியேற்பு விழாவில் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த விடயமும் ஓரளவு ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இன்னொரு பக்கம் வந்து 3-9 அமைச்சரவை பதவியேற்ற அதே நேரம் வந்து தன்னுடைய இந்த முதல் நிலை தனி செயலாளர்களையும் வந்து அவர் நியமித்திருக்கின்றார். விஜயனுடைய முதல் நிலை தனி செயலாளராக IASP செந்தில்குமாரையும், 2nd நிலை தனி செயலாளராக லட்சுமி பிரியாவையும் நியமித்திருக்கின்றார். இதில் செந்தில்குமார் ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளராகவும் லட்சுமி பிரியா ஆதி திராவிட நலத்துறை செயலாளராகவும் பதவி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருவரும் பதவியேற்றதிலிருந்து ஓராண்டுக்கு பதவி ஏற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாளில் இந்த விஜயனுடைய கஜானா காலி என்கின்ற ஒரு விடயத்தை வந்து இப்பொழுது ஸ்டாலின் இது குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் வாழ்த்துக்களை தெரிவித்த அதே விஷயம் வந்து எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க அப்படி என்று சொல்லி அவர் இந்த விடயம் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று நேற்றைய நாளில் பதவியேற்பின் போது குறிப்பாக காங்கிரசினுடைய ராகுல் காந்தியும் அரங்கத்தில் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காட்டுமான சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். திருச்சி கிழக்கினுடைய MLA பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 6 மாதத்துக்குள் இங்கு இப்பொழுது இடைத்தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் இன்னொரு பக்கம் விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இந்த அமைச்சரவையை பொறுத்தவரையில் விஜய்க்கு அடுத்தபடியாக ஆனந்த் அமைச்சராக பதவியேற்றிருந்தார், ஆதவ் அர்ஜுனா அமைச்சராக பதவியேற்றிருந்தார், KG அருண்ராஜ் பதவியேற்றிருந்தார், செங்கோட்டையன் அவரை தொடர்ந்து அமைச்சராக பதவியேற்றிருந்தார், 6வதாக வெங்கடரமணன் அமைச்சராக பதவியேற்றிருந்தார், நிர்மல்குமார் அதே போன்று ராஜ்மோகன் அமைச்சராக பதவியேற்றிருந்தார், திருச்சியினுடைய TK பிரபு அமைச்சராக பதவியேற்றிருந்தார், அதே நேரம் செல்வி கீர்த்தனாகவும் அமைச்சராக பதவியேற்றிருந்தார்கள். இவர்கள்தான் இப்பொழுது இந்த முதல் நிலை அமைச்சர்களாக பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.

9:52 8 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. வீக்கெண்ட் முடிஞ்சாச்சூரன் இருந்திருக்கின்றோம். இந்த வேளையில் இலங்கை தொடர்பான சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் பயணத்தை யாழ் தீவி ஆரம்பிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரை பயணிக்கின்ற யாழ் தேவி கடுகதி ரயில் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதற்கான ஆசன பயணிகள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள முடியும் என்று சொல்லியும், முதலாம் வகுப்பு பெட்டிகள் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் இப்போது இணைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும், ரயில் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக அல்லது ஆசன முன்பதிவு வசதி கொண்ட ரயில் நிலையங்களுக்கு சென்றும் இந்த பயணச்சீட்டுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கபில சந்திரசேனவனுடைய இறுதிக்கிரையை நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆனால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை அதிகாரி கபில சந்திரசேனவனுடைய பூதவுடல் பொருள புதுமையானத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கவருடைய இறுதிக்கிரியைகள் வந்து, குறிப்பாக நீதவான் வசந்த அமரசேன வழங்கிய உத்தரவுக்கு அமைய இப்போது 5 பேர் கொண்ட விசேட சட்ட வைத்திய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொழும்பு பிரதான விஷயட சட்ட வைத்திய அதிகாரி ஸ்ரீஜெயந்த அமரத்ன தலைமையில் இந்த குழு செயற்படும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடற்பாகங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தீ விபத்து குறித்து ஸ்ரீபவானந்த ராசா கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் தீ விபத்து இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறிப்பாக இது விபத்தா அல்லது இது உண்மையில் இன்னொருவரால் செயற்பட்ட விடியமா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா அப்படி என்று சொல்லி அவர்கள் கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரம் இத்தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 9:54 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோறு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
2: என்ன கிடைக்குது இல்ல,
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுவ எதுவுமே இல்ல.
2: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
4: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
5: Ajax Nissan N Infinity 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
5: 2025 Nissan Kicks Play S
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
10: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள்.

மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையோடு நின்றிருக்கின்றோம். இன்றைய நாளில் உலக அன்னியர் தினம். அத்தனை அன்னியர்களுக்கும் அத்தனை அன்னை உள்ளம் கொண்ட அனைவருக்கும் எஸ்டெஃபமின் சார்பில் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எஸ்டெஃபமோடு நின்றிருக்கின்றீர்கள். இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலும் எஸ்டெஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். யூடியூப்பில் காணொலிகளாக நிகழ்ச்சிகள் பதிவுகளை பார்த்து மகள எஸ்டெஃபம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்பு கொள்ள 416-8241212, அதே போன்று istfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9 மணி வரை இஸ்டெஃபம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இரவு வரை இணைந்திருக்கலாம். வீக்கெண்ட் விடுஞ்சா சொலித்துக் கொண்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் 9 மணி தொடக்கம் 11 மணி வரை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை சூரியனுடன் நிறைந்த ஒரு நாள். அதே நேரம் வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். உடல்நிலை 13 இருக்க போகிறது. முற்று முழுதாக சூரியொலிக்குரிய ஒரு நாள். வெளியில் நீங்கள் உங்களுடைய அம்மாவோட வெளியில் போகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு சர்ப்ரைஸ் பிரேக்ஃபாஸ்டாக இருக்கலாம், அல்லது நிறைய விஷயங்களுக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கூட ஒரு சிறப்பான ஒரு காலநிலையாக இருக்க போகிறது. அதிலும் குறிப்பாக நாளை 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். செவ்வாய் 14 டிகிரி செல்சியஸ். இன்று இரவு வெப்பநிலையில் வீழ்ச்சி ஏற்படும். 4 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். ஆனால் உணர்நிலை 1 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போகிறது. வாகன எரிபொருள் விலையில் நள்ளிரவின் பின்னர் மாற்றம் ஏற்பட போகின்றது. 3 சதங்களினால் அதிகரிக்கின்றது. 186.9 சதங்களாக இருக்கும் லிட்டர் ஒன்றுக்கான விலை, அப்படி என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ அணிகளுக்கு எதிரான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐபிஎல்லினுடைய 53வது போட்டி சென்னையில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. லக்னோ முதலில் துருப்பிடுத்தாடியிருந்தது. 203 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 8 விக்கெட்டுகளை இழந்து அணியின் சார்பில் ஜோஷ் இங்கிலீஷ் குறிப்பாக 85 ஓட்டங்களை 33 பந்துகளில் 6-6, 14 ஓட்டங்கள் இடங்களாக பெற்றுக் கொடுத்திருந்தார். மறுமுனையில் ஷேபாஸ் அகமது ஆட்டமிழக்காமல் 25 பந்துகளில் 3-6, 3-4 உட்பட 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் ஜேமி ஓமர்டன் 4 ஓவர்களில் 36 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டையும், அதே போன்று ஹாம்போஜ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். சென்னை இப்பொழுது துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றது. ஆட்டத்தை பொறுத்தவரையில் இன்னமும் 5 பந்துகளில் 2 ஓட்டங்களை பெற வேண்டும். சென்னையை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. இப்போது பெறப்பட்டிருக்கின்ற சிவம் டுபேயினுடைய 6 ஓட்டங்களோடு சென்னை இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 208 ஓட்டங்களை சென்னையை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிவம் டுபே அடுத்தடுத்து 2-6 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 19வது ஓவரின் போது முதலாவது பந்து, 2வது பந்தில் இந்த 6 ஓட்டங்களை இவர் பெற்றிருந்தார். இந்த பந்து மக்ரம் வீசிய பந்து என்பது குறிப்பிடத்தக்கது. எய்டன் மக்ரம் குறிப்பாக அவருடைய பந்து வீச்சில் தான் சிவம் டுபே இந்த 6-6 ஓட்டங்களை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சிவம் டுபே 15 ஓட்டங்களோடும் பிரசாந்த் இம்பாக்ட் பிளேயராக களமிழக்கப்பட்டிருந்தார். 12 பந்துகளில் 17 ஓட்டங்களை 2-6 உட்பட அவர் பெற்றிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சென்னையை பொறுத்தவரையில் உருவியில் மிக குறைந்த ஓட்ட பந்துகளில் வந்து 0.5 சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அது ஒரு சாதனையாகவும் பதிவாகி இருக்கின்றது. உருவில் பட்டேல் குறிப்பாக 23 ஓட்டங்களில் 65 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சென்னை உண்மையில் இந்த போட்டியை பொறுத்தவரையில் அது ஒரு வெற்றி பெற வேண்டிய போட்டி அப்படி என்று சொல்லிச் சொல்லலாம். காரணம், இந்த போட்டியில் வெற்றி பெறுவதன் ஊடாகத்தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்கள் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள். இப்போது இந்த வெற்றியோடு சென்னை 5ஆம் இடத்தை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சன்ரைசர்ஸ் 1ஆம் இடத்தில் 14 புள்ளிகளோடு, குஜராத் 2ஆம் இடத்தில் 14 புள்ளிகளோடு, பஞ்சாப் 3ஆம் இடத்தில் 13 புள்ளிகளோடு, ராயல் சேலஞ்சர்ஸ் 12 புள்ளிகளோடு 4ஆம் இடத்திலும், சென்னை இப்பொழுது 5ஆம் இடத்தில் 12 புள்ளிகளோடு காணப்படுகின்றது. ராஜஸ்தான் 12 புள்ளிகளோடு 6ஆம் இடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் சென்னை, ராஜஸ்தான், அதே நேரம் குஜராத், சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகளுக்கு இப்போது 11 போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. கொல்கத்தா, அதே நேரம் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆகிய அணிகளுக்கு இதுவரை 10 போட்டிகள் தான், பஞ்சாப் அணிகளுக்கு 10 போட்டிகள் தான் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவை பொறுத்தவரையில் இன்னொரு போட்டியை சந்திக்க இருக்கின்றது. இப்போது மறுமுனையில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிரான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் 22 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 1 விக்கெட்டை இழந்து ஆடுகளத்தில் ரோஹித் சர்மா, அதே நேரம் நமன் டியூர் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். 10:10 இன்றைய நாளும் உங்களோடு பகிர்ந்து ஒரு விஷயம் இந்த வண்ணத்து பூச்சி பற்றிய விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சில வேளைகளில் நாங்கள் ஜோசிப்போம், என்னடா ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றது, வளமையான விஷயங்களை செய்கின்றோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த இடத்தை நோக்கி எங்களால் நகரக்கூட முடியாமல் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஜோசிப்போம். இந்த வண்ணத்து பூச்சியினுடைய ஆரம்ப நிலை என்பது ஒரு முதலில் ஒரு புழுவாக இருக்கும், அதை மெதுவாக நகர தொடங்கும். மண் மட்டும்தான் அதனுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்போதாவது அதை ஜோசித்திருக்கும் போது தெரியாது, தான் பறக்க ஆரம்பித்துக் கொள்வேன், சிறகுகள் தனக்கு வரும், வெவ்வேறுபட்ட வண்ணங்களில் இந்த உலகம்
தன்னை வியத்து பார்க்கும் அப்படியான சொல்லியன்றேன். வெளியில் எதுவுமே தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் அந்த மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். அழகான ஒரு மாற்றம் உருவாகும், சிறகுகள் ஆரம்பமாகும். வாழ்க்கையும் அதே மாதிரி தனது வானத்தை தொடுவது போன்று எங்களுடைய வாழ்க்கையும் மெதுவாக நகர்வது போன்று இருக்கும், அல்லது அமைதியாக இருப்பது போன்று இருக்கும். எதுவுமே மாறவில்லை என்ற போன்ற எண்ணம் எங்களுக்கு நாளும் வந்து செல்லும். ஆனால் அவசரப்படாதீங்க, சொல்லுவாங்க இந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுகின்ற உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு மாற்றம் உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய பயணத்தை நம்புங்கள், உங்கள் மாற்றத்தை நம்புங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் ஒரு காலத்தில் பறக்க முடியாது என்று தோன்றிய ஒரு புழுதான் இப்பொழுது பட்டாம்பூச்சியாக வண்ணத்து பூச்சியாக எங்கள் கண்முன்னே வந்து செல்லுகின்றது. எனவே அதைத்தான் அன்றைய நாளில் உங்களோடு நாங்களும் பகிர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து முடிந்திருக்கலாம் 11 மணி வரை. இது காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

பத்து மணி 26 நிமிடம். செய்க ஒளி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நினைவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தருகின்ற மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் இன்று நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு, $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடியோர்களுக்கு செய்கூலி சேதாரம் நிலையத்தோடு கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒருவரிடத்திற்கு இண்டஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்துகின்ற தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிக்கான விண்ணப்பங்கள் கோரப்படவுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறைக்கலானதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார். 2010 பின்பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே மாதம் 14. போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன், வால் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். விவரங்களை பெற தலைவர் சுதேஷன் 647-861-8240, முன்னாள் தலைவர் குமரகுரு 647-224-8871. இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானில் குறிப்பாக 39 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி இது குறித்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய IDF இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரம் அமெரிக்கா முன்வைத்த யோசனைக்கு ஈரான் பதிலளித்திருக்கின்றது. பிப்ரவரி மாத இறுதியில் பிராந்திய போரை முடிவு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்த வரவு திட்டத்திற்கு வந்து ஈரான் பதிலளித்திருப்பதாக ஈரானினுடைய உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான IRNA வெளியிட்டிருக்கின்றது. இதில் வந்து இந்த பிராந்தியத்தில் நிலவும் போரை முடிவு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தப்படும் என்ற போதிலும் ஈரான் பதிலில் உள்ள விரிவான தகவல்களை வெளியிடவில்லை என்று சொல்லி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. மோஷ்டபா கிமேனி மற்றும் ஸ்ரேஷ்ட ராணுவ தளபதி ஜெனரல் அப்துல்லாஹி ஆகியோருக்கிடையில் ஈரானில் ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது என்று சொல்லியும், கடந்த சில நாட்களில் உச்சத்தலைவர் நடத்திய இரண்டாவது நேரடி சந்திப்பு இது அப்படி என்று சொல்லியும் பாகிஸ்தான் ஊடகங்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் போரும் முடிவுக்கு வருவதாக சில செய்திகள் வெளியாகின்றன. ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கின்றார், இரண்டாம் உலகப் போரில் சோவியத் வெற்றியை கொண்டாடும் வகையில் மாஸ்கோவில் ஒரு அணிவகுப்பு ஒன்றிடம் பெற்றது. அதன் பிற்பாடு செய்தியாளர்களை அவர் சந்தித்திருந்தார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சில விடயங்களை அவர் தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ராணுவ நடவடிக்கை குறித்து சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் முடிவுக்கு வருவதாக தான் நினைப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கத்திய நாடுகள் வழங்கி வரும் ஆதரவையும் யுக்ரைனுக்கு வழங்கி வருகின்ற இந்த ஆதரவை தான் கண்டிப்பாக தாகவும் அவர் இதன் போது சில கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுடைய ஹார்மூஸ் நீரினை முடக்கியிருப்பதால் கிட்டத்தட்ட 1500 கப்பல்கள் மற்றும் 20,000 பணியாளர்கள் நடுக்கடலில் சிக்கியிருப்பதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த பனாமாவில் சமீபத்தில் நடந்த அமெரிக்க நாடுகளின் கடல்சார் மாநாட்டில் பங்கேற்ற சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆர்சேனியா டொமிங்குவேஸ் அவர்கள்தான் இந்த கருத்தினை இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
1: 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 Wow, adu pudi ungala family la ellaroda sumayilum uppula uppu factor irukku. Eppadi enda engada whole family ki ettu varshama doctor pavithra dan dentist ennoda invisalign parents oda dentist ellam avanga dan seidathu staff ellarum kind and helpful adoda aviyed officeum kids friendly endradala enta pilligalum anga dan virumbi povinam ippa canada dental care plan um accept panninam avangala office angirukku.
2: Fantastic Family Dental Clinic 1001 Center Circle Unit 207 Finch Vidil Macaminicum Middlefieldicum Idil Ilavasa Aalosnegalukku 416-299-1020
3: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Ikana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nei Udanukudan Email Udaga Update Seiyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
0: மற்றும் 30 New Delhi Drive Unit 67 Markham
4: 416-461-6401.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

10:41 அன்னியர் தினத்தை கொண்டாட தயாராக இருக்கின்றீர்களா? ஜானகி வேவ்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ, அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்று இரவு 8 மணி வரை லாப்ட் 905 1755 பிளம ஸ்ட்ரீட், யூனிட் 16, பிக்கரிங்கில் இடம்பெறுகின்றது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதைக்கு வரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரே. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபிக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 விக்கெட்டுகள் இழந்து 36 ஓட்டங்களோடு மும்பை இந்தியன்ஸ் அணி 4-3 ஓவர்களில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆடுகளத்தில் நமன்டீர் 5 ஓட்டங்களோடும், திலக் வர்மா 3 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இவ்விளை இந்த ஹண்டா வைரஸினால் பாதிப்படைந்திருக்கின்ற கப்பலில் இருக்கின்றவர்களை அந்த கப்பலில் இருந்து இறக்குகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை வந்தே இந்த பணிகள் கெனரி ஐலாண்டில், போர்ட் சிட்டி ஆஃப் டெனரிஃபில் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காலை 6 மணி அளவில் கெனரி ஐலாண்டுக்கு, ஸ்பெயினில் இருக்கின்ற ஐலாண்டுக்கு இந்த கப்பல் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த கப்பலில் இருந்து பயணிகள் இறக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் கெனடியர்கள் சிலரும் பாதிப்படைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பாக கனடாவினுடைய வெளிநாட்டுகள் அமைச்சும் அதே நேரம் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடாவும் வந்து சில விஷயங்களை எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ட்ராவலர்ஸ் அல்லது அந்த பயணிகள் வந்து கனடாவுக்கு பொழுது வருவார்கள் என்று சொல்லியும், அதே நேரம் அந்த விடயம் குறித்து தாங்கள் விசாரணைகளில் அல்லது அது குறித்த விடயங்கள் மீது உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அர்ஜென்டினாவில் இருந்து அண்டார்டிகா நோக்கி பயணித்த பொழுது April 1 இந்த பயணம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பலில் தான் இந்த ஹண்டா வைரஸ் அவுட் பிரேக் இடம்பெற்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இப்போது இதில் 3 உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்கள் கினியர்கள் அல்ல அப்படி என்று சொல்லியும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே நேரம் இனியவர்கள் இதில் பாதிப்படைந்திருக்கின்றவர்களும் வெவ்வேறு நாட்டுகளைச் சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லியும் சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது.

10:48, 10 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 12 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை. நாளையும் 12 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சல் சந்திக்கலாம். அதுவரையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சஹானா மற்றும் சுரேகா. காலை பொழுதின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என் நண்பருடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
7: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
6: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
7: அழகோ அழகு. 6477873784.
8: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures, 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: காலம் தரும் நாயகனே.
13: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11:00 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திங்கட்கிழமை காலை 6:00 முதல் 7:00 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
14: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.

0: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
1: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும்.
2: அரங்கங்கள் அதிர கரகோஷங்கள் ஒலித்திட திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை ரெட் கார்பெட்.
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
3: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
3: மனத்தியால கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
5: Kill them with your success, bury them with your smile.
6: பாட்டு
7: நன்றி சன்சீபன், அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் சுரேகா.
8: வணக்கம் சகனா, எப்படி இருக்கீங்க?
7: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்,
7: மகிழ்ச்சி. அதே மாதிரி மகிழ்ச்சியோடு நாங்களும் இன்றைய நாள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு 2 மணி நேரம் உங்களுடன் நடந்திருக்க போகின்றோம். இனிமையான பாடல்கள் மட்டுமில்லாமல் ஒரு செலிபிரிட்டியை பற்றின தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு முன்னால் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றையும் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
8: அந்த வகையில் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ உலகத்திலேயே

0: அது மட்டும் இல்லாமல் வெளியில காலநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா தற்பொழுது வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் முன்னிலை 5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கிறது. ஆனாலும் பரவாயில்ல, சூரியன் அப்படியே ஜெகஜோதியா ஜொலிச்சு கொண்டிருக்கிறார். இதே மாதிரி எரிபொருளின் விலையை பார்த்தோம்னா நள்ளிரவில் என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3% அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றது எரிபொருளின் விலை என்று கூறிக்கொண்டு, இன்னைக்கு நாங்க அப்படி எந்த செலிபிரிட்டியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எங்களுக்கு கேட்குது. அதை நாங்க இன்னும் எந்த தாமதமும் இல்லாம ஒளி வடிவத்தில் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் யார் அந்த problem.
1: According to me, it's an exaggeration. I say this bottle contains an honorary solution.
2: Your Honor, particularly to this point, I raise the objection.
1: First of all, you should hear my explanation. And then only you can cause intervention. I think you are a person always getting emotion. Because of that only reason, you never get promotion. See this reception. It's not only for my conception, but also for your confusion. Anyway, I come to a conclusion. This bottle contains an honorary solution.
3: ஒரு கணக்கு, அதுக்கு இதுதான் சரியான வழக்கு. இனிமேதான் என் படி வாங்கும் பணலமே இருக்கு. எப்படியும் உன் பையன் கழுத்துல உழவைப்ப சுருக்கு.
4: நீ நடக்காதுங்கிறது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா நீ எக்கு தப்பா பேசுறதுக்கு உன் உடம்புல எழுந்தே இருக்காது.
0: ஆமாம், அந்த அடுக்கு மொழியிலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றைய நாள் நாங்கள் யாரை கொண்டு வந்திருக்கிறோம் என்று. இன்றைய நாள் டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்க போகின்றீர்கள். மே 9 தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடியிருந்தார் டி ராஜேந்தர் அவர்கள். அவரை பற்றிய சிறப்பு செய்திகள், அது மட்டுமில்லாமல் அவருடைய இசையமைப்பில் அவர் பாடிய பாடல்கள் என எக்கச்சக்கமாக உங்களுக்காக இன்றைய நாளும் நாங்கள் தந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து மீண்டும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: நேரம் 11:09. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் டி ராஜேந்தர் ஸ்பெஷலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டி ராஜேந்தர் அவர்கள் 1980களில் ஒரு தலை ராகம் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமாகியிருந்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு ஒரு புதிய பாணி சினிமாவுக்கு வித்திட்டது என்று கூட கூறிக்கொள்ளலாம். சிறப்பாம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், கதையின் நாயகனாக நடிப்பது மட்டுமல்லாமல் இசை வசனம் மற்றும் இயக்கத்தையும் அவரே கவனித்திருந்தார் இந்த திரைப்படத்தில். முக்கிய திரைப்படங்கள் என்று பார்க்கும் பொழுது வசந்த காலம், ரயில் பயணங்களில் ரயில் பயணம், அதுவே நெஞ்சிலொரு முள் ஆகிய திரைப்படங்கள் வந்து அவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம்.
1: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜய ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் காயின் பரிசு. 5000-க்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதா மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599. வக்கே கட்டதான் சொன்ன புள்ள
3: அதானே பார்த்த.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
1: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
0: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
1: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
0: தமிழில் பேச முகமது லேபி 437-477-7960.
2: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
3: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18ஆம் தேதி திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
4: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிரிச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3 for $11. ஆனிவர்சரியை முன்னிட்டு மே 15ஆம் தேதி வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Broken Hill Road, 905-512-4261.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி,
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: சில்லென்ற காற்று, இதமான இசை இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்மில் மனதை வருடும் பாடல்களோடு.

0: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
1: ரஜினி, கமல் போன்ற பெரிய ஹீரோக்களை வைத்து படம் எடுத்தால்தான் மாபெரும் வெற்றியை பெற முடியும், வசூல் ஈட்ட முடியும் என்பதாக நிலவி வந்த நம்பிக்கையை 1980களில் வெளிவந்த அந்த திரைப்படம் உடைத்தெறிந்தது. பலரின் கவனத்தையும் கவர்ந்தது, பல சாதனைகளை முறியடித்தது. அந்த திரைப்படம் ஒருதலை ராகம். வெளியான காலத்தில் பல சாதனைகளை முறியடித்த அந்த படத்தை எடுத்தவரோ ஒரு புதுமுகம், இளைஞர். அவர்தான் அடுக்குமொழி வசனத்திற்கும் பிரம்மாண்ட செட் அமைப்பிற்கும் இன்று வரை பெயர் பெற்றவராக திகழும் டி ராஜேந்திரன். தமிழ் பட வரலாற்றில் தனக்கென தனி இடம் பிடித்த ஒருதலை ராகம் திரைப்படம் 1980 வெளியானது. அதில் நடித்தவர்கள் அனைவருமே புதுமுகங்கள். ஹீரோ, ஹீரோயின், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், இப்படி எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்களாகவே இருந்தனர். தமிழகம் முழுவதும் 30 குறைவான திரையரங்குகளில் மட்டுமே வெளியான அந்த திரைப்படத்தான் முதலில் கவரப்பட்டவர்கள் கல்லூரி மாணவர்களே. அதற்கு காரணம், 1980களில் இருந்ததை போன்றதொரு கல்லூரியை, கல்லூரி வாழ்க்கையை அச்சு அசலாக படம் பிடித்து காட்டியிருந்தது அந்த திரைப்படம். பின்னர் அனைத்து தரப்பு பார்வையாளர்களும் அத்திரைப்படத்தால் கவர்ந்தெடுக்கப்படவே பட்டிதொட்டியெல்லாம் அப்படம் பிரபலமானது. 200 கடந்து ஓடி மகத்தான வெற்றியும் பெற்றது. காதலியுடன் பேசாமலேயே அவளை பற்றிய நினைவுகளை மட்டுமே சுமந்து காதல் செய்யும் காதலன் ஒருவனை பற்றிய கதையை சொன்னது ஒருதலை ராகும் திரைப்படம். அந்த படத்தை போலவே அப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றன. படத்தின் பாடல்களை கேட்பதற்காகவே மக்கள் மீண்டும் மீண்டும் திரையரங்குகளை நோக்கி படையெடுத்தனர். புதுமுகமாக அறிமுகமானாலும் படத்திற்கு இசை, கதை, திரைக்கதை, வசனம், பாடல் என அனைத்து பொறுப்புகளையும் டி ராஜேந்திரே ஏற்றிருந்தார். டைட்டில் கார்டில் அப்படத்தை இயக்கியவர் படத்தின் தயாரிப்பாளரான இப்ராஹிம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் ஒருதலை ராகத்தை இயக்கியது டி ராஜேந்தர் தான் என பெரும்பாலான சினிமா விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 1955 நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பிறந்த டி ராஜேந்தருக்கு சிறுவயது முதலே சினிமா மீதான ஆர்வம் மிகுதியாக இருந்தது. கல்லூரி படிப்புக்கு பின் ஒருதலை ராகம் கதையை எழுதி முடித்துவிட்டு தகுந்த தயாரிப்பாளரை தேடிக்கொண்டிருந்தார் டியா. அப்போது இப்ராஹிம் என்பவரின் அறிமுகம் கிடைக்கவே அவரிடம் கதையை விளக்கி கூறினார். கதை பிடித்ததோ இல்லையோ, ஆனால் அந்த கதையை டி ராஜேந்தர் விவரித்த விதம் எந்தவித தயக்கமும் இன்றி படத்தை தயாரிக்க இப்ராஹிமை சம்மதிக்க வைத்தது. இதன் பிறகே டிஆரின் திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆனது. 1980 ஸ்ரீதர், எஸ்பி முத்துராமன், பாலச்சந்தர், மகேந்திரன், பாரதி ராஜா ஆகிய இயக்குநர்கள் உச்சத்தில் இருந்தனர். புதுமையான கதைக்களங்களில் படங்களை இயக்கி அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு ரசிகர்களுக்கு விருந்து படைத்து வந்தனர். அந்த காலகட்டத்தில் படம் இயக்க வந்த டிஆர் ஒருதலை ராகம் படம் மூலம் தனக்கான தனி முத்திரையை பதித்து அனைவரின் பார்வையையும் தன்பால் திருப்பினார்.

0: நேரம் 11:25. டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த டி ராஜேந்தர் தனித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அடுக்குமொழி வசனங்களை வந்து மிகவும் அதிகமாக பயன்படுத்துவார் அப்படின்னு, அவர் கதையில வந்து கண்டிப்பாக ஒரு சோகமான காதல் கதைகள் இடம்பெறுது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருந்தது. இது வந்து அவர் அடையாளமாகவே மாறியதாம். அந்த காலத்துல உச்ச நட்சத்திரமாக அவர் 1980களின் இறுதி வரைக்கும் இருந்ததுதான் அவர் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 80களின் நடுப்பகுதியில் இவர் தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் ஆளுமை செய்த அந்த காலத்தில் தனது சொந்த இசையமைப்பில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் டி ராஜேந்திரர். அவரது மைல்கல்லான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மைதிலி எனை காதலி மற்றும் சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்தை கூட அவர் தயாரித்திருந்தார் விசுவின் இயக்கத்தில். இவ்வாறான படங்கள் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது இவரது காலகட்டத்தில்.

0: Vibration. East FM 102.7. Ajax Nissan and Infiniti il 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
1: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
0: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
1: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
0: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
2: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 11:34 டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் அவரை பற்றி பேசும் பொழுது ஒரு படத்தில் குறைந்தது 10 முதல் 12 துறைகள் வந்து அவரே வந்து செஞ்சிருவார் அப்படின்னு வந்து கூறப்படுகிறது. அதாவது வந்து இயக்கம், கதையாக இருக்கட்டும், வசனம், இசை, எடிட்டிங், ஒளிப்பதிவு, தயாரிப்பென கையாண்டு கின்னஸ் சாதனை அளவுக்கு வந்து அவர் உயர்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 90களில் தனது மகன் சிலம்பரசனையும் கூட சினிமாவில் அறிமுகப்படுத்துவதில் வந்து அது அவர் வந்து அதிக கவனம் செலுத்தியிருந்தார்.
1: இந்த அவரது மகனின் பேர் வந்து சிம்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த சிம்புட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது காதல் அழிவதில்லை போன்ற படங்கள் மூலம் தனது மகனை வந்து ஒரு நட்சத்திரமாக உருவாக்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவரது சிறிய வயதில் என் தங்கை கல்யாணி, பெற்றெடுத்த பிள்ளை போன்ற குடும்ப கதைகளில் தனது மகனை நடிக்க வைத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க வைத்தவர் டி ராஜேந்தர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும்.

0: சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3.411. ஆனிவர்சரியை முன்னிட்டு மே 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சி, 4378607002 4378607002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம். Elico.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
9: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: நேரம் 11:55 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் டி ராஜேந்தர் பற்றி நிறைய விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே வந்து அவருடைய அடுக்குமொழி பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அடுக்குமொழி வசனங்களின் அரசன் என்று கூட அவரை சொல்லிக்கொள்ளலாம். தமிழ் சினிமாவில் ரைமிங் மற்றும் பன்னிங் என்பதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை உருவாக்கியவர் இவர்தான். மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, சினிமா வசனமாக இருந்தாலும் சரி, உடனுக்குடன் அடுக்குமொழியில் பேசுவதில் இவர் கில்லாடி. அவருடைய நிறைய பாடல்கள் கூட அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இருந்திருக்கு. நீங்க கேட்டீங்கனாலே தெரிஞ்சிருக்கும்.
1: ஆமா, இப்ப கூட ஏதாவது ஒரு மீம் கிரியேட் பண்றா அவர் அந்த அடுக்குமொழியை வந்து கூடுதலா யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்போது அந்த காலத்துல உன் வெளி பார்த்தால் அது பழி, நீ சிரித்து பேசினால் அது வழி என்பது போன்ற இதுகை மோனை வசனங்கள் வந்து இவருடைய ஒரு ட்ரேட்மார்க்காகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா போன்ற ஜாம்பவான்கள் இசையமைத்து இருந்த காலத்திலேயே எந்த விதமான ஒரு முறையான சங்கீத பயிற்சியுமே இன்றி தனது மெய்ஞானத்தால் ஒரு அற்புதமான பாடல்களை கொடுத்தவர் தான் இந்த டி ராஜேந்திரர்.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்களில் தபேலா மற்றும் ட்ரம்ஸ் பயன்பாடு மிகவும் துள்ளலாக இருக்கும். பாடகராக இவரது குரலில் ஒரு தனித்துவமான கரகரப்பு இருக்கும். கல்லூரி வாசல், சுட்டி பண்ணை போன்ற பாடல்கள் இன்றும் பலருக்கும் பிடித்தமானவையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்போ மட்டும் இல்லாமல் இப்போவுமே வந்து நிறைய பாடல்களை வந்து அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். இப்போ சமீபத்தில் வெளியாக இருந்த கூலி திரைப்படத்திலும் கூட அவர் ஒரு பாடல் பாடியிருந்தார். தொடர்ந்தும் டி ராஜேந்தர் பற்றிய தகவல்களோடு உங்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். நேரம் 11:57.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation, மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கிங் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமார் குமாரன், 416-844-7390.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
5: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
6: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
5: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
6: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
5: 6479965922, லட்டிகா கோல்ட் ஹவுஸின் டிஜி கோல்ட் ஆப்.

0: நேரம் 12:06. 2வது மணி நேரத்திற்குள் வந்தடைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெளியே காலநிலை 11°C உருளை 8°C இருக்கிறது. அதே வேளையில் எரிபொருளின் விலை நள்ளிரவில் 3% அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நீங்கள் ஈஸ்ட் FM.CA உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொழிலகம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரம் 12:10 டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த வேளையில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். அந்நேர் நாள் அந்நேர் நாளை முன்னிட்டு எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனமும் கூட அனைத்து வாடிக்கையாளர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்நேர் தின வாழ்த்துக்களோடு இந்த வார விடுமுறை நாட்களிலும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்கின்றது. ஏராளமான சிறப்பு தள்ளுபடி விலைகளோடு நீங்களும் வருகின்ற பொழுது மரக்கறி வகைகளாக இருக்கட்டும், குரோசரி ஐட்டங்களாக இருக்கட்டும், அது நிறத்தல் அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்கள், கடலுணவுப் பொருட்கள், மாமிச பொருட்கள், இதுவை மட்டுமல்லாது உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களோடு இப்பொழுது இந்த சமர் கொண்டாட்டம் என்று சொல்கின்ற பொழுது கோடைகாலத்தினுடைய ஆரம்பம் கோடைகாலம் ஆரம்பிக்கின்ற பொழுது பலரும் செய்கின்ற ஒரு விடயம் இந்த வீட்டுத்தோட்டத்துக்கு தேவையான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள் என்று சொல்லி அவையும் இப்பொழுது இந்த மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய வெளிப்புறத்தில் ஏராளமான பூங்கன்றுகள் மற்றும் மரக்கன்றுகளை இப்பொழுதே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சமருக்கான ஒரு விடயம், அந்த சமர் வெதர் நல்லா வருகின்ற இந்த காலப்பகுதியில பலரும் தேடிக்கொண்டிருப்பீங்க இந்த விதம் விதமான மரக்கன்றுகளை வாங்கணும், பூங்கன்றுகளை வாங்கணும், அவற்றை எங்கே வாங்கலாம் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கான இடமாக இருக்கின்றது பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது பீட்ரூட் பவுண்ட் 99 சென்ஸுக்கும், உள்ளி பவுண்ட் 199க்கும், வாழைப்பழம் பவுண்ட் 89 சென்ஸுக்கும், தக்காளி பழம் பவுண்ட் 249க்கும், முருங்கைக்காய் பவுண்ட் 699க்கும், கத்திரிக்காய் பவுண்ட் 199க்கும், பைச்சங்காய் பவுண்ட் 399க்கும், மாதுளம்பழம் $245க்கும், பேஷன் ஃப்ரூட் $345க்கும், அன்னாசி 499 ஈச் ஆகவும், பூசணிக்காய் பவுண்ட் 199, வாழைப்பொத்தி பவுண்ட் 189க்கும், வாழைக்காய் பவுண்ட் 189க்கும், சவுதி பூசணி பவுண்ட் 149க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது ஏராளமான மரக்கறி கன்றுகள் மற்றும் பூங்கன்றுகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பூ தோட்டம் என்று சொல்லலாம் இங்கே வெளிப்புறத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வந்து நீங்களாகவே உங்களுக்கு வேண்டிய மரக்கறி கன்றுகளையும் பூங்கன்றுகளையும் நீங்களே தெரிவு செய்யக்கூடிய வகையில் அதற்கான காட்சிப்படுத்தலும் இங்கே காணப்படுகின்றது. இந்த பூந்தோட்டம் மாதிரி இருக்கின்ற அமைப்பில் என்னென்னலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் கன்று இருக்கின்றது, துளசி கன்று இருக்கின்றது, வேம்பு, கருவேப்பமில்லை, ஆப்பிள் பியஸ் என்று சொல்லி அவற்றையும் பெற்றுக்கொள்வதோடு செவ்வந்தி, பாகல், சுரக்காய், மிளகாய், பூசணி, வெண்டிக்காய், வெண்டி செடி, பயிற்றங்காய் செடி, இவற்றோடு குடைமிளகாய் செடி போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பலரும் தேடுகின்ற விடயம் இந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டை சீப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஹேங்கிங் பாஸ்கெட் என்று வருகின்ற பொழுது அதிலும் கூட வல்லாரை போன்ற ஹேங்கிங் பாஸ்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களுடைய வீட்டை அலங்கரிக்கக்கூடிய வகையில் பூங்கன்றுகளை கூட நீங்கள் இந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை கூட இங்கே மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது தளபாட சந்தையிலும் மீன் சந்தையிலும் கூட உங்களுக்கான சிறப்பு விலைக்கழிவுகள் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த வாய்ப்பினை தவறவிடாது, இந்த வலைப்பினை தவறவிடாது பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் உங்களை வரவேற்கின்றார்கள்.
3: East from Tamilian, red carpet in, best of the best, best of the best.
4: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க,
5: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க,
4: ஆனா எங்களுக்கு ஆடலும்பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
5: போட்டே ஆகணும்.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: தேரன் தேரன் கிடைக்கதே இல்ல.
5: என்னத்த தேடினீர்? என்ன கிடைக்குது இல்ல?
4: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
5: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல. அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
4: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
6: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில். பசுமை மார்க்கெட்.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-29 89. Some conditions may apply.
8: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.
9: ஈஸ்ட் FM.

0: நேரம் 12:26 டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் காயின் பரிசு. 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதா மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மாக்கமன் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169004599.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுடன் ஆழமான தொடர்புகளை பேணுவதற்கு கனடா தயாராகவே உள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக உறவுகள் இன்னும் கூட சிறந்ததாகவே உள்ளதென கூறியுள்ள பிரதமர், 85% கனடாவின் ஏற்றுமதிகள் வரிகள் இல்லாமலேயே அமெரிக்காவுக்கு செல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் நெருங்கிய வர்த்தகம் சாத்தியமற்ற சந்தர்ப்பங்களில் மாற்று சந்தைகளில் கனடா முதலீடெனவும் தெரிவித்துள்ளார்.
1: தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தகுதியுடையவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்கும் ஆணையில் தனது முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். முதலமைச்சருடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமிக்கப்பட்டதை அடுத்து நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் தாவேக அரசின் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கும் வகையில் சபாநாயகர் தேர்வு நடைபெறும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார்.
0: இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை முன்னிலையாகின்றார். விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளமை சர்ச்சையாக இருந்தது. அவர் வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்பட உள்ளார்.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: Weekend East FM Tamil 92.7.

0: நேரம் 12:42 டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த அந்நியர் தினத்தை கொண்டாட தயாராக இருக்கின்றீர்களா? ஜானகி வீவ்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ. அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்று இரவு 8 மணி வரை 905-1755 பிளம்மர் ஸ்ட்ரீட், யூனிட் 16, பிக்கரிங்கில் இடம்பெறுகிறது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ, உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.
0: நேரம் 12:43. இந்த பொழுதில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இருந்து இணைந்திருக்கின்றோம். பிரெமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இந்த மதர்ஸ் டே, அது மட்டுமல்லாது இந்த வார விடுமுறை நாட்களிலும் சிறப்பு மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே இடத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். உங்களுடைய குரோசரி, மிளகரி, பல வகைகள் என்று சொல்லி அவற்றை ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்வதோடு உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மிளக்கரி கன்றுகள், பூங்கன்றுகள், இவற்றோடு கடலூர் உணவுப் பொருட்கள், மாமிச பொருட்கள், இவை மட்டுமல்லாத ஃப்ரோசன் உணவு வகைகளை கூட நீங்கள் உடனுக்குடன் இங்கே பெற்றுக் கொள்வதோடு உங்களுடைய வீட்டு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், பூக்கள், இவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருமணத்துக்கு தேவையான பூக்கள், அது மட்டுமல்லாத பூ மாலைகள் போன்றவற்றை கூட நீங்கள் இங்கே ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகளும் இங்கே காணப்படுகின்றது. இவை ஒரே இடத்தில் பல்வேறு அங்காடிகள், சிறப்பு அங்காடிகள் உங்களுக்காக காணப்படுகின்றது. நீங்கள் எந்தவித தயக்கமின்றி வருகின்ற பொழுது மிக விரைவாக உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்கின்ற வகையில் அதற்கான சிறப்பான கஸ்டமர் சர்வீஸ் பணியாளர்களும் காத்திருக்கின்றார்கள். இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது அப்பளம் $342, இதயம் நல்ல நெய் 1 லிட்டர் 799, கோல்டன் ரைஸ் சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 899, சீனி போத்தல் 6 பவுண்ட் 799, ஜோதி மிக்சர் 499, எஸ்பி கரை பவுடர் உங்களுக்காக 900 கிராம் 799, அரலியா டென் ஃபிஷ், நிரோ டென் ஃபிஷ் ஆகியவற்றை 410 டாலர்ஸுக்கும், ஓடிக்ளோன் பெரியது 499, எஸ்பி பொன்னி அரிசி 8 பவுண்ட்ஸ் 799, எஸ்பி டபுள் பாயில் மட்டா ரைஸ் வந்து 699, பாலக்காட்டு கருப்பு அரிசி 8 பவுண்ட்ஸ் 899, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவை மட்டுமல்லாது குரோசரி ஐட்டம் என்று பார்க்கின்ற பொழுது ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கின்றது 200 கிராம் 699, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்னாரை சர்பத் 245 டாலர்ஸுக்கு, மேகி கோகனட் பவுடர் 1 கிலோகிராம் 1499, மேகி கோகனட் பவுடர் 399, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பி ஊர்க்குத்தரிசி 8 பவுண்ட் 699 பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி இட்லி அரிசி 8 பவுண்ட் 699, எல்லா விதமான அவலும் இங்கே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன 399, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது உங்கள் வீட்டில் இருக்கின்ற கிட்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்நாக் வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இங்கே கனடாவில் பிரபலமான ஸ்நாக் வகைகளாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி தாயகத்தின் சுவையோடு தரப்படுகின்ற ஸ்நாக் வகைகளாக இருக்கட்டும், அவற்றை கூட நீங்கள் இங்கே எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்வதோடு இங்கே வெளிப்புறத்தில் உங்களுக்காக பூந்தோட்டம் என்று சொல்லலாம், சிறப்பாக அமைக்கப்பட்ட பகுதியில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பூக்கட்டுகள் மற்றும் மரக்கட்டுகளை பெற்றுக்கொள்வதோடு இங்கே உடனுக்குடன் ஃப்ரெஷ் இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அவற்றை கூட நீங்கள் உடனுக்குடன் வெளிப்புறத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கேயே நீங்கள் குடிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒழுங்கமைப்பும் வெளிப்புறத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் தவறவிடாது வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தெரிவிக்கின்றது.
0: டி ராஜேந்தர் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். டி ராஜேந்தர் பற்றி பேசும்பொழுது அவருடைய ஆரம்ப காலம் என்பது வந்து மிகவும் ஒரு கடினமான காலமாக இருந்தது. முக்கியமாக மயிலாடுதுறையிலிருந்து சென்னைக்கு சினிமா கனவுகளுடன் வந்தபொழுது அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, கையில் போதிய பணமின்றி பல நாட்கள் பட்டினியுடன் ஒருவேளை உணவுடனும் காலத்தை கழித்திருக்கின்றார். வாய்ப்பு தேடி பல தயாரிப்பு நிறுவனங்களின் வாசலில் காத்து கிடந்த நாட்களே அதிகமாக இருந்திருக்கிறதா. ஆனால் அவ்வளவு தடைகளை தாண்டியும் அவர் இப்பொழுது ஒரு கோலோச்சிய நிலையில் இருக்கின்றார். எக்கச்சக்கமான பாடல்களாக இருக்கட்டும், பாடலாசிரியர் நிறைய படங்களுக்கு வந்து, அதாவது அவர் டைரக்ட் செய்தாத நிறைய படங்களுக்கு வந்து அவர் வந்து இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த மாதிரி நிறைய திறமை வந்து அவர் பக்கம் இருக்கின்றது.
1: ஆரம்ப காலத்தில் சோகமான காதல் நாயகனாக நடித்திருந்தாலும் கூட பின்னர் பின்னிய நாட்களில் பார்க்கும்பொழுது தங்கை பாசம், தாய் பாசம் போன்ற சென்டிமெண்ட் படங்களில் வந்து அவர் கவனம் செலுத்த தொடங்கியிருந்தார். அதற்கு பிறகு நீண்ட இடைவேளைக்கு பின் அவர் 2007 ஆண்டு வீராசாமி என்ற திரைப்படத்தில் தான் அதை நீக்கி அவர் நடித்திருந்தார். சமூக வலைத்தளங்களில் இன்றும் அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் அவர் ஒரு கல்ட் நாயகனாகவே திகழ்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது.
0: நேரம் 12:47. இந்த பொழுதில் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் இந்த பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதே மாதிரி ஒரு பொழுதில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்று செல்ல இருக்கின்றேன், சஹானா லிங்கநாதன். ஆனால் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு சுரேகா மற்றும் சஞ்சயன் ஆகியோர் இணைந்திருப்பார்கள். மீண்டும் இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சஹானா லிங்கநாதன். நன்றி, வணக்கம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
7: 416-704-8074.
8: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998 Bespoke Real Estate.
11: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
2: சிகரம் தொடு.

0: நன்றி சகானா. இனிமையான வணக்கம் என்பங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: ரெண்டாவது தடவை கேட்டிருப்பீங்க நல்லா இருக்கீங்களா? சகானாட்ட கேட்டிருப்பீங்க, ரெண்டாவது பெண்ணிட்ட கேக்குறீங்க.
1: அதே மாதிரி ரெண்டு தடவை என்னட்ட கேட்டுட்டாங்க,
0: உங்கள்ட்டையும் கேட்டுட்டாங்க, நான் ரெண்டாவதால்.
1: சார், நீங்க நேற்று தான் நீங்க தானே சொன்னீங்க பாசிட்டிவா இருக்கணும், திருப்பி திருப்ப கேட்கும் போதெல்லாம் சொல்லணும்
0: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
1: எட்டு தடவை சொல்லும் வேண்டிக்கு நம்ம
0: நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். சரி, ஒரு மணி ஒரு நிமிடம் இப்பொழுது முதல் மூன்று மணி வரை நாங்கள் சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். 10ஆம் தேதி மே மாதம் 2026 வருடத்தில் ஈஸ்ட் எஃப்எம்மில் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எட்டு கயிறுகள் வலிமை போல் நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த கயிறுகளை தெரிவு செய்வது உங்களுடைய பொறுப்பு, அதிலே இலக்கத்தை தெரிவு செய்வது உங்களுடைய பொறுப்பு, பதில் சரியாக சொல்லி சிகரத்தில் ஏறி சிகரம் தொட்ட பாடலை கேட்பதும் உங்களுடைய பொறுப்பு, கேள்வியை சொல்வது மாத்திரம் எங்களுடைய பொறுப்பு,
1: பாடலை தருவதும் எங்களது பொறுப்பு,
0: அதே மாதிரி டிக் டிக் சவுண்ட் போடுறதும் எங்களோட பொறுப்பு. மொத்தத்துல ரெண்டு பொறுப்புகளும் சேர்ந்து ரெண்டு மணித்தாலத்தை கலகலப்பா வச்சிருக்க போறோம்,
1: கலகலப்பா வச்சிருக்க போறோம். அதுதான் இங்க முக்கியமே,
0: முக்கியமானது. எனவே நீங்கள் காயிற்று இலக்கத்தை தெரிவு செய்வீர்கள், அந்த இலக்கத்தை நாங்கள் அதுக்குரிய கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களும் இணைந்து அந்த

0: கிழமை சூரிய வெளிச்சம் முயல் கூட்டம் நிறைந்திருப்பதாக இருக்கப் போகிறது. 12 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 1 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலை.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
0: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. அதே போலவே இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212, இஸ்டெஃபம் மின்னஞ்சல் இஸ்டெஃபம் 102.7@gmail.com. இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு பிரேக் ஒன்று தந்துடா, இவ்வளோ நேரம் கேட்ச் இருப்பீங்க, நான் நிப்பாணி வந்திருக்கிறேன், அதால கொஞ்சம் நான் ஓம பாருன்
1: நேர்கள் அழைக்கலாம். 4164554.

0: இந்த பாட்டை கேட்கிற நேரம் பாடுற வரிகளையும் கேட்கிற நேரத்தில் நேற்று நடந்த, அதாவது எங்களுக்கு இன்றைக்கு நடந்த ஒரு விஷயங்கள் அப்படி கண்ணுக்கு முன்னால வந்து போகுது.
1: ஆனால்
0: ஒரு விஷயம் வடியா விளையாடு, ட்ரீம் பிக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன பகல் கனவாகன்றாங்க அப்படின்றலாம் கேட்குற விஷயம் இருக்குது. ஒரு ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் அந்த சம்பவத்தில் என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், நெகட்டிவாக அப்படி விட்டுருவோம். அது நேரத்தில் என்ன அது படிப்பினைகள் நிறைய இருக்குது.
1: எனக்கு ஆயுள் கூடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் தானே, அவர் அழைப்போம்.
0: தயா வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: இவ்வளவு நேரம் தான் கொஞ்சம் உற்சாகமா கதை, நீங்க வந்து அப்படி சொயங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் சத்தமா கதைக்கணும். உற்சாகமா
1: கதைக்கணும். நாங்க உற்சாகமான பாடலோட ஆரம்பிச்சிருக்கிற நிகழ்ச்சிய இன்னைக்கு எந்த கைட்ட தெரிவு செய்யலாம்? இலக்கம் 5. ஏஆர் ரஹ்மான் பாடிய 6 பாடல்கள் சொல்லுங்கள். ஏஆர் ரஹ்மான் பாடிய 6 பாடல்கள் சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். மறக்குமா நெஞ்சம், திருத்தலாம், எல்லா புகழும், நியூயார்க் நகரம். உங்களுக்கு வந்தது அந்த தமிழா தமிழான்றது அந்த வந்தது. என்ன செய்யற சுரேகா?
1: தமிழா தமிழா நாம இல்லை, நம்ம ஒரு இதுக்கு டபுள் செக் பண்ணிட்டு,
0: டபுள் இல்ல ட்ரிபிள் செக் பண்ணாலும் வராது. நன்றி தயா, நன்றி ஒன்றைக்கு, நன்றி வணக்கம். டபுள் செக் பண்ண போறோம், அட்மின் வேலையை பாருங்க. வேற இல்லை,
1: இல்ல நான் நேயர்கள் பக்கம் தான் சஞ்சய். எப்பயுமே நான் வந்து
0: நான் என்ன
1: இல்ல, நீங்க வந்து என்னன்னு சொல்றது பிரின்சிபல் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு ப்ரிஃபெக்ட் நேயர்கள் பக்கம். ஆமா, என்ன நாங்க வந்து கொஞ்சம் கீழே தான் இருப்போம், பிரின்சிபலுக்கு கீழே. அப்ப நாங்க வந்து நேயர்களோட நேயர்களா அப்படியே ஒன்றிச்சிருவோம்.
0: சரி சரி, கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா சொல்லியிருக்கலாம். பல பாடல்கள் இருக்குது. எனவே இந்த அரபிக் கடலும், இல்லாப்புகளும், நியூயார்க் நகரம், வெள்ளைப்பூக்கள், முஸ்தபா முஸ்தபா, பொன்னி நதி, அதே நேரம் அண்ணாஞ்சு மறக்குமா நெஞ்சம், நீதானே அப்படின்னு
1: கச்சிக்கமான தமிழா தமிழா வந்து ஹரிகர் என்ற பாடல்.
0: அதைத்தானே சொன்னேன், 3 தடவை செக் பண்ணாலும் வராது.
1: அதை நான் செக் பண்ணி எடுத்து எடுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம்.
0: சரி, இணைந்து கொள்ளலாம் நீங்களும் உங்களோட. 1 2 3 4 6 7 8 இந்த கயிறுகள் எங்களிடம் இருக்கின்றன, அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் மறக்கல. இருந்தாலும் அந்த டைம் அதுக்குள்ள கொஞ்சம் டைட் ஆயிட்டுது. என்னடாண்டா இன்றைக்கு அநேர்த்தனம் என்ன பார்த்தீங்களா?
1: இதுக்கு முதல் நானும் சகானாவும் செய்யும் போது கூட அதை
0: நினைச்சேன்.
1: காரணமாக மறந்து போயிட்டான்.
0: என்ன பழு? சரி, எனவே எங்களுடைய நேயநெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிமையான அந்நேரத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நேரம் போல ஒரு 17 நிமிஷம் போயிருக்கிறது.
1: கண்டிப்பா
0: 1:17 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடுக்கின்றோம்.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் இடங்களான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
0: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்கக் கனவை நனவாக்க இன்று விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவிற்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் காயின் பரிசு. 5000 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதா மாதம் $200 செலுத்தி தங்க சமீப திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
1: 1:18 சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
0: எஸ்பி இம்போர்ட்ஸ் வழங்குகின்ற மலை விற்பனை பற்றிய தகவலை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: தொடர்ச்சியாக எஸ்பி இம்போர்ட்ஸில் இருந்து இணைந்திருக்கின்றோம். பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிற எஸ்பி இம்போர்ட்ஸ் அந்நேர் நாளை முன்னிட்டு இந்த அந்நேர் மதர்ஸ் டே கொண்டாட்டமாக உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அந்நேர் தின வாழ்த்துக்களையும் எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் உங்களுக்காக சொல்லிக் கொள்வதோடு, இந்த அந்நேர் தினத்தை நீங்கள் இந்த பொழுதில் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அந்நேர்களுக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் என்று வருகின்ற பொழுது ஏராளமான விடயங்களை நீங்கள் அந்த நீண்ட காலம் கொள்ளக்கூடிய மாதிரியான தளபாடங்களை கூட நீங்கள் அன்னையர்களுக்காக இருக்கின்ற தளபாடங்களை பெற்றுக் கொள்வது மட்டுமல்லாது, இங்க இருக்கின்ற பிளான்ட் என்று பார்க்கின்ற பொழுது தோட்டத்தில் நீங்கள் உங்களுடைய அன்னையர்களுக்கான பல்வேறு பூச்செடிகளை கூட நீங்கள் கிஃப்டாக வழங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி அதற்கான ஏற்பாடுகளையும் உங்களுக்காக எஸ்பி இம்போர்ட்ஸ் தந்திருக்கின்றார்கள். மரக்கன்றுகளாக இருக்கட்டும், பூங்கன்றுகளாக இருக்கட்டும், உங்களோட வீட்டில் இருக்கின்ற அன்னையர்கள் வீட்டு தோட்டத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றவர்கள் என்றால் அவர்களுக்கான கிஃப்டாக கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு ஹேங்கிங் பாஸ்கெட் இருக்கின்றது. நீங்கள் இங்க வந்து மரக்கறி இதெல்லாத்தையும் வாங்கிட்டு போகின்ற அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அன்னையர்களுக்கான ஹேங்கிங் பாஸ்கெட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் $450 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பல்வேறு விதமான பூங்கற்றுகள் இந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டில் காணப்படுகின்றது. $450 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்னியர் தினத்தை முன்னிட்டு தரப்படுகின்ற சிறப்பு மலிவு விற்பனை. இது மட்டுமல்லாது மரக்கன்றுகள் மற்றும் பூங்கன்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது கற்றாழை, செவ்வரத்தை, மல்லிகை, அரளி மரம், இது மட்டுமல்லாது மணி பிளான்ட், இவற்றோடு செவ்வரத்தை, குரோட்டன் வகை பூங்கன்றுகளை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சீசனல் பூங்கன்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான சீசனல் பூங்கன்றுகள் இருக்கின்ற அதே நேரத்தில் நீங்கள் ஒருமுறை வாங்கிவிட்டு தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் வளரக்கூடிய பல்வேறு விதமான பூங்கன்றுகள் மற்றும் மரங்களையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் பீட்ரூட் இப்பொழுது பவுன்ஸ் 99 cents, உள்ளி பவுன் 199, வாழைப்பழம் பவுன் 89 cents, தக்காளி பழம் பவுன் 249, முருங்கைக்காய் பவுன் 699, கத்திரிக்காய் பவுன் 199, பயிற்றுக்காய் பவுன் 399, மாதுளம் பழம் $2 for $5, பேஷன் ஃப்ரூட் $3 for $5, என்ஆர்சி $4.99 ஆகவும், பூசணிக்காய் பவுன் 199, வாழைப்பூத்தி பவுன் 189, வாழைக்காய் பவுன் 189, சவுதி பூசணி பவுன் 149, இவற்றோடு ரோயா கலா அப்பிள் 199 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு கேல் 199, தேசிக்காய் 742.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து விதமான பசுமையான மரக்கறி வகைகளையும் கூட நீங்கள் உடனுக்குடன் எஸ்பி போர்ட்டஸில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் உங்களுக்காக காணப்படுகின்றன. எனவே தவறவிடாது, நீங்களும் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிம்லி அண்ட் லோரன் சந்திப்பில். எஸ்பி போர்ட்டஸ் உங்களை வரவேற்கின்றது.
3: என்றும் இசையுடன் Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
4: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
3: 2025 Nissan Kicks Play S
4: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960
3: 4374777960.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்டேல் ப்ரோ 905-512-4261.
10: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
11: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
12: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: 1:29 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நீங்கள் சிகரம் தொடுவதற்கு கயிற்றை தொட வேண்டும். அந்த கயிற்றை தொடுவதற்காக எங்களிடம் இருக்கின்ற கயிறுகள் 1, 2, 3, 4, 6, 8, 6, 7, 8. எனவே 7 கயிறுகள் எங்களிடம் இருக்கின்றன. எனவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவிற்குள் நடைபெறும் விடயங்கள் உலகம் முழுவதிலும் தாக்கம் செலுத்தும் என்றும், அமெரிக்காவில் ஜனநாயகம் செயல்படவில்லை என்றால் ஏனைய நாடுகளும் பாதிப்படையும் எனவும், டொரண்டோவில் இடம்பெற்ற அனைத்துலக முன்னேற்ற செயற்பாடு மாநாட்டில் கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து வளர வேண்டும் எனும் எண்ணத்தையே இரு நாட்டு மக்களும் கொண்டுள்ளதாக கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டமைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். மத்திய அரசின் சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடு ஆளுநருக்கு உள்ளதாக ஆளுநர் மாளிகை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் தேசிய பாடலும் தேசிய கீதமும் முதலாவதாக பாடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இனிவரும் காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் இசைக்கப்படும் எனவும், அதுவே தமிழக வெற்றிக் கழக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களையும் சாட்சியாளர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. விமான கொள்வனவு மோசடி, இணைய திருட்டு மோசடி ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்களின் உயிரிழப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
3: செய்யலாம்.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீர்டி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
5: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
6: 1:39 சிகரம் தொடுக்கேடு கொண்டிருக்கின்றோம். இலக்கமும் கயிறு, இலக்கம் 1, 2, 3, 4, 6, 7, 8 எங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருந்தோம். அந்த வகையில் இப்பொழுது எங்களோட கரண், வணக்கம்.
7: ஓ வணக்கம், எப்படி இதுவரை? நலமா?
8: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமா இருக்கிறேன், சந்தோஷம்.
8: இன்னைக்கு எந்த கயிற்ற தெரிவு செய்யலாம் சிகரத்துல ஏறுறதுக்கு?
7: பாப்போம், நேரம் வாழ்த்துகள். பாப்போம், எட்டு.
6: சரி, உங்களுக்காக அந்த 8வது கேள்வி.
8: கனடாவில் பொதுவாக அதிகம் விளையாடப்படும் மற்றும் பிரபலமான விளையாட்டுகள் 6. கனடாவில் பொதுவாக அதிகம் விளையாடப்படும் மற்றும் பிரபலமான விளையாட்டுகள் 6 சொல்லுங்கள்.
6: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். பேஸ்பால்,
7: பாஸ்கெட்பால், ஹாக்கி,
6: ஐஸ் ஸ்கேட்டிங், சொல்லிட்டேன்.
7: ஃபுட்பால்.
6: ஸ்கேட்டிங் நம்ம ஐஸ்ல அணி செய்யறது, ஐஸ் ஸ்கேட்டிங் நான் சொல்லிட்டேன். சரி, இருந்தாலும் நன்றி இணைந்து கொண்ட நமக்கு. கரண்,
7: அம்மாண்ட பாட்டு கேட்போம் நினைச்சான், வெட்டி போடுவான் நினைச்சான்.
6: இன்னைக்கு ஃபுல்லாவே அம்மாட பாட்டு வரும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. நன்றி இணைந்து கொண்ட நமக்கு. நன்றி, நன்றி. இன்றைக்கு அன்னையர் தினம் இல்லையா, அதனால அம்மா பாட்டுன்றது பொதுவாகவே இருக்கும்.
8: கண்டிப்பாக,
6: கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா, கனடாவிலே பொதுவாக அதிகம் விளையாடப்படும் மற்றும் பிரபலமான விளையாட்டுகள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதே அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கி இருக்கின்றது, பாஸ்கெட் பால் இருக்கின்றது, சொன்னது போலவே சாக்கர், அதே போல் கனேடியன் ஃபுட்பால் இருக்குது, பேஸ்பால் இருக்குது, கால்ஃப், அதே போலவே ஸ்கீயிங் இருக்குது, ஸ்னோ போர்டிங் இருக்குது, ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்குது. இவை தான் பிரதானமாக கர்நாடகாவிலே விளையாடப்படுகின்ற பிரபலமான விளையாட்டுகளாக இருக்கின்றது. எனவே அதால் தான் அந்த சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு கேள்வியும் நாங்கள் கேட்குற நேரத்தில் ஒவ்வொரு சொல்லையும் அவதானமாக நீங்கள் கேட்கணும், அதில் தான் அந்த பதிலே தங்கி இருக்கும் என்றதான் நாங்கள் சொல்கிறது. அதனால் இரண்டு முறைகள் நாங்கள் அந்த கேள்வியை கேட்போம், அந்த இரண்டு முறையும் அவதானமாக கேட்டுட்டு அது பிறகு ப்ரொசீட் பண்ணுங்க. என்ன
8: மயிலாட்,
6: ஒரு மணி 42 நிமிடம் இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம், சிகரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அழைத்து இணைந்து கொள்ளலாம்
8: 416-554-4040.

0: என்ன ஒரு சைலண்டாக இருக்கு,
1: எங்கிருந்தா எங்கிருந்தா என்ன எங்களையே பத்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது.
0: நாங்கள் இங்கே இருக்கிறோம், என்ன கேள்வி இது?
1: இங்கே தான் இருப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு.
0: நான் இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. 1:47 சிகரம் தொடுக்கெடு கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்ன கயிறுகள் எங்களிடம் இருக்கின்றன என்பதை உங்களிடம் சொல்லியிருந்தோம். 1, 2, 3, 4, 6, 7 5 மட்டும் போயிட்டு ஏற்கனவே. அப்ப யோகேஸ்வரன் எதை தெரிவு செய்ய போறான்டா, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன்.
2: வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு அந்நிய தின வாழ்த்துக்களை அனைத்து அந்நியர்களுக்கும் தெரிவித்து,
1: நாங்க வந்து ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக தந்தையர்களுக்கும் அந்நிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ரெண்டாவது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சஞ்சயன் நீங்களும் வந்து மிகவும் அருமையாகவும் மிகவும் பாசிட்டிவாகவும் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்க இன்றைக்கு வந்து செஞ்சு நல்ல ஒரு விஷயம் சொன்னார், அந்த திங்க் பிக் என்று சொல்லி.
0: நன்றி நன்றி, இப்படியான வார்த்தைகள்லாம் எங்களையும் இன்னும் உற்சாகமா நிகழ்ச்சியை செய்யறதுக்கு ஊக்குவிக்கும். நன்றி உங்களோட வார்த்தைக்கு. சரி, எந்த கயிறு வேணும் இப்ப சொல்லுங்க.
2: எனக்கு மூன்றாண்டைக்கு பிடிச்சு பாப்போம்.
1: அவித்து உண்ணும் தமிழ் பாரம்பரிய உணவுகள் 6 சொல்லுங்கள். அவித்து உண்ணும் தமிழ் பாரம்பரிய உணவுகள் 6 சொல்லுங்கள்.
0: சரி, நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இட்லி,
2: புட்டு,
0: இடியப்பம்,
2: சோறு,
0: கொழுக்கட்டை,
2: பனங்கிழங்கு,
0: உப்புமா, கொழுக்கட்டை. சரிதானே, ஒரு மூன்று சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்னது
2: சொல்றேன்?
1: விட மாட்டோம், நாங்க முடிஞ்சாலும் சொல்லுவோம்.
0: முடிஞ்சாலும் நாங்க சொல்லிட்டு இருப்போம்னு சொல்லி சொல்றேன். இப்ப எத்தனையா வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரன்.
2: நன்றி
0: வணக்கம். இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற மலை விற்பனை பற்றிய தகவலை கேட்கலாம்.
3: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரிமியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்நியர் தினத்தை முன்னிட்டு மீண்டும் மீண்டும் அந்நியர்கள் அனைவருக்கு இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அந்நியர் தின வீக்கெண்டை வந்து நீங்களும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஸ்பெஷல் டீல்ஸோடு உங்களை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வரவேற்கின்றது. இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூங்கட்டுகள் மரக்கறி கட்டுகள் என்று வருகின்ற பொழுது ஏராளமாக உங்களுக்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்களும் அவற்றை பெற்றுக்கொள்வதோடு உங்களுடைய அந்நியர்களுக்கு கிப்ட் ஐட்டமாக கூட இவற்றை பெற்று கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்நியர் தினத்தை முன்னிட்டு ஹேங்கிங் பாஸ்கெட் $450 வழங்கப்படுகின்றது. பல்வேறு விதமான பூங்கன்றுகளை இந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கனகாம்பரம், துளசி, வேம்பு, கருவேப்பமில்லை, ஆப்பிள், பியர்ஸ், செவ்வந்தி என்று அனைத்து விதமான கன்றுகளையும் பெற்றுக் கொள்வதோடு மரக்கறி கன்றுகள் ஏராளமாக இருக்கின்றன. பாகற்காய், சுரக்காய், கத்தரிக்காய், மிளகாய், பூசணி, வெண்டி, பயிற்றங்காய், குடமிளகாய், நீட்டு பூசணி என்று சொல்லி அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள் கொடிகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு மணி பிளாண்ட், இது மட்டுமல்லாது வாழை மரம், அரளி மரம், மல்லிகை செடிகள் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறான விடயங்களை தெரிஞ்சுட்டீர்கள்? அந்த பூங்கன்றுகள் என்று வருகின்ற பொழுது, பூந்தோட்டம் என்று வருகின்ற பொழுது அனைத்து விதமான கன்றுகளையும் பெற்றுக் கொள்வதோடு இந்த மரக்கறி கன்றுகள் மற்றும் பூங்கன்றுகளுக்கு தேவையான மண் வகைகள் கூட இங்கே விற்கப்படுகின்றது, அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் பல்வேறு தோட்ட உபகரணங்கள் கூட விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுடைய வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஒரே இடமாக காணப்படுகின்றது எஸ்பி இம்போர்ட்ஸ். இது மட்டுமல்லாது இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனை ஏராளமான மரக்கறி வகை பல வகைகள், அது மட்டுமல்லாது கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகள், இவற்றோடு தளபாடங்களுக்கான மலிவு விற்பனை கூட இங்கே தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பூஜை பொருட்களுக்கும் மலிவு விற்பனை காணப்படுகின்றது. குரோசரி ஐட்டம் என்று பார்க்கின்ற பொழுது ட்ரை ரெட் சில்லி $445 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சான் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் $210, குடாஸ் பாபாயில் ரைஸ் வந்து $11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது 8 kg. ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் $200 $6.99, நன்னாரி சர்பத் $245, மேகி கோகனட் பவுடர் 1499 ஒன் கிலோகிராம். மேகி கோகனட் பவுடர் சிறியது 399 நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு எஸ்பி ஊர்க்குத்தரிசி 8.699 எஸ்பி இட்லி அரிசி 8.699 பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது அனைத்து விதமான அவள் 399 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிறுவர்களுக்கான ஸ்நாக் ஐட்டம் நிறையவே இங்கே காணப்படுகின்றது. அனைத்து விதமான ஸ்நாக் ஐட்டத்தையும் நீங்கள் வலிவாக பெற்றுக்கொள்வதோடு இன்றைய நாளில் ஸ்பெஷலாக பார்க்கின்ற பொழுது குட் டே பிஸ்கட் $343 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களை பிரிமியம் லோரன்ஸ் சந்திப்பில் அன்போடு வரவேற்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: சிலுசிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
4: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் 60 மற்றும் 75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
6: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
5: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
6: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
5: 647-996-5922. லட்டிகா கோல்ட் ஹவுஸின் டிஜி கோல்ட் ஆப்.

0: சில செகண்ட்ல அவர் ஹரியானா மாறின சுரேகாவ பார்த்தீங்கன்னா
1: தெரிஞ்சிருச்சா, சரத்குமார் கேக்குற மாதிரி.
0: அதான் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஹரியானா மாறின சுரேகாவ
1: பார்த்துட்டீங்க.
0: 2:06 சிகரம் தொடுக்கொண்டிருக்கணும் மிஸ்டர் ஃபெமில். சரி, இப்பொழுது காலநிலை என்ன சொல்கின்றது? 11 டிகிரி செல்சியஸ் ஆகியிருக்கிறது. டொரண்டோ 8 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: வாங்கின எரிபொருள் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது.
0: எங்களிடம் இருக்கிற சீரம் தொடர் நிகழ்ச்சியில் இருக்கின்ற கயிறுகள் 1, 2, 4, 6, 7 இணைந்திருக்கிற நேர் வினோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உலகளவில்
1: பேசப்படும் மொழிகளில் 6 சொல்லுங்கள். உலகளவில் பேசப்படும் மொழிகளில் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். மாண்டரின்,
2: இங்கிலீஷ்,
0: பிரெஞ்ச்,
2: ஓ ஐ டோன்ட் நோ லோனா, யூரோப், லைக் டச்,
0: என்ன சாமான்,
2: ஹிந்தி, ஹிந்தி,
0: சரி, அரபிக்,
2: தமிழ்.
0: வாழ்த்துக்கள் வினோ. என்ன
2: பாட்டு
0: வெற்றி பாட்டு வரும்? நன்றி.
2: ஒரு
0: விஷயம் நீங்க நோட் பண்ணல சுரேகா, நான் வெற்றி பாட்டு சொல்லிட்டேன்.
1: வெற்றி பெற்று அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன், இல்லன்னா கண்டுபிடிச்சிருப்பேன்.
0: நேர்கள்ட்ட விட்டுறோம். சரி, 2:08 நீங்களும் சுரட்சியாக எங்களோட இணைந்து கொள்ளலாம். இப்ப எங்களிடம் இருக்கின்ற கயிர்கள் 1, 2,

0: 2:12 இஸ்டேஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொழில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: செய்குலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவிற்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்டு கோயின் பரிசு, 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது மோதிரமன் வளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599.
0: 2:13 சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இருந்து இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது. 3 தசாப்தங்களுக்கு மேலாக மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வாடிக்கையாளர்கள் இன்றைய நாளிலும் தங்களுடைய கொள்வனவுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மதர்ஸ் டே, இந்த மதர்ஸ் டே கொண்டாட்டத்தின் நடுவில் உங்களுக்கான குரோசரி பல வகைகள், மரக்கறி வகைகள், தளபாடைகள், பூஜை பொருட்கள், கடலுணவுப் பொருட்கள், மாமிசப் பொருட்கள், இது மட்டுமல்லாது வீட்டுக்கு தேவையான தோட்டத்துக்கு பூங்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று வருகின்ற பொழுது அனைத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்டீம் போர்டர்ஸ். பசுமையான மரக்கறி வகைகள் ஏராளமாக உங்களுக்காக காணப்படுகின்றது. தாயகத்தின் சுவை தருகின்ற, தாயகத்தின் நினைவுகளோடு நீங்கள் நாள் தோறும் சமைக்கின்ற மரக்கறி வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது விசாலமான அங்காடியில் அவை உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. மிகவும் ஃப்ரெஷ்ஷான மரக்கறி வகைகள் மிக மலிவாக நீங்களும் இந்த மலிவுப்பினை பயன்படுத்தி இந்த வாரத்தில் பெற்றுக் கொள்ள ஸ்டீம் போர்டர்ஸ் நிறுவனம் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கடலுணவுப் பொருட்களும் மாமிச வகைகளும் உங்களுக்காக காணப்படுகின்றது. இதே நேரத்தில் உங்களுடைய பலரும் தேடுகின்ற ஒரு விஷயமா இருக்கும் இந்த மூலிகை பொருட்கள், நோய்களுக்கு ஏற்ற வகையில் எந்தெந்த நோய்களோ அந்தந்த நோய்களுக்கு ஏற்ற வகையில் மூலிகை வகைகள் இங்கே காணப்படுகின்றது. பலரும் கேடாவில் இதை எங்க வாங்கலாம் என்று தேடுகின்ற பொழுது நாடுகின்ற ஒரு இடமாக ஸ்டீம் போர்டர்ஸ் நிறுவனம் எப்பொழுதுமே காணப்படும். இந்த மூலிகை வகைகள் என்று சொல்கின்ற பொழுது அவை என்னென்ன நோய்களுக்கு ஏற்ற மூலிகை வகைகள் என்பதை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு அதனுடைய நன்மைகளோடு கூடவே சொல்லப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடமாக இவற்றை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பூஜை அங்காடி கூட மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கோவில் அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்று வருகின்ற பொழுது, வாசனை திரவியங்கள் என்று வருகின்ற பொழுது அனைத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய திருமணத்துக்கு தேவையான பூ மாலைகள், பூக்கள் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழியில் வைக்கப்பட்டிருக்கின்ற மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது மதர்ஸ் டே ஸ்பெஷலாக ஹேங்கிங் பாஸ்கெட் $450 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய அந்நியர்களுக்காக ஒரு அன்பளிப்பாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் சிறந்த தெரிவாக இந்த ஹேங்கிங் பாஸ்கெட் காணப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது. ஏராளமான பல வகைகள் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. பலாப்பழம், மாம்பழம் என்பவற்றோடு நுங்கு போன்றவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இளநீர் வகைகள் ஏராளமாக இருக்கின்றது. இளநீரை வாங்குகின்ற பொழுது இங்கே உடனுக்குடன் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி தரப்படுகின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கேற்ற வகையில் நீங்கள் கண்டெய்னர்ஸ் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவற்றை கூட இளநீர் அவற்றில் கூட இளநீரை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த குரோசரி என்று வருகின்ற பொழுது ஏராளமான குரோசரி வகைகளை பெற்றுக்கொள்வதோடு இந்த வாரத்துக்கு தேவையான அனைத்து விதமான குரோசரி மரக்கறி வகைகள் பல வகைகள் அனைத்தையும் ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்வதோடு நீங்கள் அந்நேர தினத்தையும் இங்கே எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் கொண்டாட முடியும். நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
6: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: 2:25 வினோ சிகரம் தொட்ட பாடலாக ஒலித்தது. அந்த பாடல் உன்னாலேயே திரைப்படத்திற்காக நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சிகரத்தை தொட்டு பாடலை கேட்கலாம். அதற்காக எங்களிடம் இருக்கின்ற கயிறுகள் 1, 2, 4, 6 இணைந்து கொண்டிருக்கின்ற அடுத்தனே. ரஜி வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த கைட்ட தெரிவு செய்யலாம்.
0: சொல்லுவாங்க வர்ச்சுவல் வாரியர் மாதிரி பின்னுக்கு கொஞ்சம் ஒரு கேங் ஒன்று இருக்கும் ரஜிக்கு. ரேடியோ சவுண்டா இருக்கும், பல உதவிகள் கிடைக்கும்.
2: வெற்றி பெற்றாலும் நாங்க ஒருவருக்கு சொல்றோம், பலருக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி சொல்லுங்க, எந்த கயிறு வேணும் உங்களுக்கு?
1: என்ன கயிறு இருக்கு?
2: 1, 2, 4, 6
1: ரெண்டாங்க.
2: சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கள் 6 சொல்லுங்கள். சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கள் 6 சொல்லுங்கள்.
0: முருங்கைக்காய் ஆரம்பிச்சு வைக்கிறேன் சொல்லுங்க.
1: வெண்டைக்காய், பாவக்காய், பைத்தங்காய்.
0: இதுக்கு மேல வேணாம் பாத்தீங்களா? வர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு
2: வாழ்த்துக்களை சொல்லணும்.
0: இல்ல அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை இன்னைக்கு, அவங்கள இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார்.
1: அதனால
2: வந்துட்டு
0: இத்தாலி நீங்க சொல்ல வர விஷயம் வேண்டாம், நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு சொல்றீங்க.
2: என்ன
0: பாட்டுக்கு வெற்றி பெற்ற சிகரம் தொட்ட பாட்டு?
1: தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்த விஜயின் இதுக்காக புலி உருமது, புலி உருமது அந்த பாட்டு.
0: ஏற்கனவே உருமிட்டு தான் இருக்குது புலி.
1: புலி
0: வாழ்த்துக்கள்.
2: 4, 5, 5, 4, 4, 0, 4, 0.

0: இதமான இசை இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்மில் மனதை வருடும் பாடல்களோடு.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்காவுடன் ஆழமான தொடர்புகளை பேணுவதற்கு கனடா தயாராகவே உள்ளதாக பிரதமர் மக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக உறவுகள் இன்னும் கூட சிறந்ததாகவே உள்ளதென கூறியுள்ள பிரதமர், 85% கனடாவின் ஏற்றுமதிகள் வரிகள் இல்லாமலேயே அமெரிக்காவிற்கு செல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் நெருங்கிய வர்த்தகம் சாத்தியமற்ற சந்தர்ப்பங்களில் மாற்று சந்தைகளில் கனடா முதலிடும் என அவர் தெரிவித்துள்ளார்.
3: தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தகுதியுடையவர்களுக்கு 200 யூனிட்கள் மின்சாரத்தை இலவசமாக வழங்கும் ஆணையில் தனது முதல் கையெழுத்தையிட்டுள்ளார். முதலமைச்சருடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமிக்கப்பட்டதை அடுத்து நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் தாவேக அரசின் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கும் வகையில் சபாநாயகர் தேர்வு நடைபெறும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார்.
2: இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நாளை முன்னிலையாகிறார். விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைதாகி பணியில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை சர்ச்சையாயிருந்தது. அவர் வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே விசாரிக்கப்படவுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165082 4165082 4165082 அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idayil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். Elaiko
0: Patukuru Panbalai East FM 102.7.

0: 2:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த நேரத்தில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகிற மாதிரி விற்பனை பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பி போர்ட்டஸில் இருந்து. நீங்கள் இந்த வாரத்தில் வருகின்ற பொழுது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறிகள், பல வகைகள், குரோசரி, கடலுணவுப் பொருட்கள், அது மட்டுமல்லாது மாமிச வகைகளோடு தளபாடங்களை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிலக்கல் காட்சியறையில் மிக விசாலமான இடப்பரப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான தளபாடங்களையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்டஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாது உங்களுடைய வீட்டு மற்றும் அதே நேரத்தில் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு இங்கே வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி வகைகள், அது மட்டுமல்லாது பூச்செடிகளை கூட நீங்கள் இப்பொழுது உடனுக்குடன் எஸ்பி போர்ட்டஸில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒருங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரே இடத்தில் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சேமித்துக் கொண்டு நீங்களும் தரமான பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி போர்ட்டஸ், 30 வருடத்துக்கு மேலாக ஒரே இடத்தில் இயங்குகின்ற எஸ்பி போர்ட்டஸ் இப்பொழுது கடலுணவுப் பொருட்கள், அதே நேரத்தில் மாமிசத்துக்கான சிறப்பு விலைகளையும் இந்த வாரத்திலும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். உப்பு கடல் மீன் வகைகளை கரேபியன், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்து உடனுக்குடன் விற்பனை செய்வதில் எஸ்பி போர்ட்டஸ் முன்னணியில் திகழ்கின்றது. இப்பொழுது விலை மீன் £9.99, திரளி மீன் £5.99, கருந்திரளி £6.99, கொடுவா மீன் £8.99, பால்சரா £6.99, கோழிக்கால் £2.69, ட்ரம்ஸ்டிக் £2.99, மாற்றுச்சி £9.99, ஓர் ஆட்டு பங்கு $50 பெற்றுக் கொள்வதோடு காட்டு பன்றி £6.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் இறால், கணவாய், ஃப்ரோசன் நண்டு என்பவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பலரும் தேடுகின்ற ஒரு விடயம், இந்த பட்டியத்துக்கு ஏற்ற வகையில் வருகின்ற விராட்டு கோழி குஞ்சுகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்டஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அனைத்து விதமான கடல் உணவுப் பொருட்களுக்கும் மாமிச வகைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டிய இடம் எஸ்பி போர்ட்டஸினுடைய ஃபிஷ் மார்க்கெட்டாக காணப்படுகின்றது. இந்த வாரத்திலும் ஏராளமான மலிவு விற்பனைகள் அங்கேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மரக்கறி வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் £99, உள்ளி £1.99, தக்காளி பழம் £2.49, முருங்கைக்காய் £6.99, கத்திரிக்காய் £1.99, பைச்சங்காய் £3.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் பல வகைகளில் மாதுளம் பழம் $2.45, பேஷன் ஃப்ரூட் $3.45, என்ஆர்சி $4.99 ஈச்சாக நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பலாப்பழம் நீங்கள் வெட்டியும் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஸ்லைஸாக நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான மாம்பழங்களை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அதே நேரத்தில் தாயகத்தின் சுவை தருகின்ற நுங்காக இருக்கட்டும், இளநீ வகைகளாக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் என்று சொல்லி அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்டஸில் பெற்றுக் கொள்ளலாம். பிரிமியன் லோரன்ஸ் சந்திப்பில் இந்த மதர்ஸ் டே வீக்கெண்டிலையும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது எஸ்பி போர்ட்டஸ்.

0: இல்லை இந்த பாட்டில் சில விஷயங்களை நமக்கு தேட வேண்டியிருக்கு. சரி, தேடிட்டு பிறகு சொல்லுவோம். 2:53 நிகழ்ச்சியில் நிறைவுக்குள் நாங்கள் வந்திருக்கணும். அந்த வகையில் இன்றைய நாளில் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்.
1: இந்த அன்னைய தினத்தை கொண்டாட தயாராக இருக்கின்றீர்களா? ஜானகி வீவ்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ. அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்று இரவு 8 மணி வரை லவ் 905-1755 பிளமர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கரிங்கில் இடம்பெறுகின்றது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ, உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.
0: என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு மீண்டும் நாங்கள் இணைந்து வந்த நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போலவே வெற்றி பெற்ற நேர்கள் இணைந்த பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு வருகிற வாரம் 8 கயிறுகள் உங்களுக்காக வரும். அந்த கயிற்றை நீங்கள் தெரிவு செய்து சீக்கிரத்தில் ஏறி உங்களுடைய சீக்கிரம் தொடர் பாடலை கேட்கலாம் என்று அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறப்போவது நீங்கள் நானல்ல,
1: நான் தான். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.
0: ஒலிகின விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நன்றி சுரேகா.
2: Easy tune பண்ணுங்க East FM 102.7. East FM 102.7.
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
4: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
7: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா?
1: தெரியாது.
0: சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் FM 102.7.

0: வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க சஞ்சயன்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். உனக்கு சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று போட்டீங்க, தூது வேலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கான நல்லா எல்லாமே தெளிவா இருக்கு. அந்த பாட்டுல ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னீங்க, அது என்ன கண்டுபிடிங்க? ஆள வர காண ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குதான் போய் கண்டுபிடிச்சு தேட்டு வந்தீங்களான்னு கேட்கலாம் தான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல
0: இந்த ப்ரோக்ராம் வர, இந்த ப்ரோக்ராம் வர,
1: ப்ரோக்ராம் வேறங்க, பாட்டு வந்து நாங்க வந்து கேட்போம்.
0: நாங்க அதெல்லாம் சொல்லுவோம்,
1: அதெல்லாம் சொல்லுவோம்,
0: அதெல்லாம் சொல்லுவோம்.
1: சரி, அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு மணிக்கு அதுக்குள்ள பதில் உங்களுக்கு தெரியும்.
0: ஒரு மணிக்கு முடிகிற நேரம்,
1: முடிகிற நேரம் தான். சரி, கரெக்டா 2:55 வந்து பதில் தெரியும். அது அந்த ரோலாம் போச்சு. இப்ப வந்து ஆரம்பிக்க போறது நம்ம ரசிகர் ஒரு பக்கம் வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னையர்களுக்கும் உடல்நலம் மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் தன்னை அன்னையா கருதுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அன்னை தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்க போறோம்.
0: வளமை போலவே இருக்கும், அட்டகாசமா இருக்கும்.

0: உணர்நிலை ஒன்றாக இருக்கும் என்று எதிர்வுகள் தெரிவிக்கின்றது. அதே போலவே எரிபொருள் விலை 3% அதிகரிக்கின்றது. நாளைய நாள்
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு போன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல்களுக்கும் நீங்கள் உங்களுடைய செய்திகளை அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற முகவரியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல் போனீங்கன்னா, யூடியூப்ல போனீங்கன்னா, அங்கேயும் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம்.
0: அன்புக்கு நன்றி ராஜேஷ். என்னடா இப்படிதான் நான் செய்த, நான் ஒரு மணிக்கு
1: நன்றியா
0: கேளுங்க, ஒரு மணிக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்தேன். அதே மாதிரி ரெண்டு வாய்ஸ் ட்ரெயின் ஆகும் நினைச்சு நீங்க ஒரு ரெஸ்ட் தந்தீங்க பாருங்க. அங்கே
1: நிற்கிறேன்,
0: அங்கே இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சரி சூப்பரா தான் பாட்டெல்லாம் போட்டுக்கிறீங்க. என்ன மேட்டர்னு சொல்ல போறோம், தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இது ரசிகர் மன்றம்.

0: மெர்சல் படத்துல இருந்து அந்த ஆள போறான் தமிழன் அப்படின்னு சூப்பரான ஒரு பாட்டு போட்டுருக்கீங்க சஞ்சயன். அது என்ன மேட்டர்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்.
1: மேட்டர் உங்களுக்கு தெரியாதா?
0: எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க எதுவுமே.
1: இல்ல இப்ப பாது எல்லாருமே பார்த்துருப்பா, கணவர் இப்போ அந்த டயர்டாகி இப்போ இப்போ அவங்க கொஞ்சம் தூங்கி எழுந்திருப்பாங்க, அல்லது இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாக்களும் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்நேரத்தில் பண்ணதால எல்லாரும் இப்போ முடிச்சிருப்பாங்க. அப்படி இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள போகிறான் தமிழன் அப்படின்னு சொல்லி ரவுமான் அவர் இதில் சொல்லியிருப்பார், தமிழன் தான் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அப்போவே நாங்கள் நெஞ்சு போகிறோம் சந்தோஷமாக தான் அந்த பாட்டை போட்டோம் அந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பார். அது பெரிய அளவில் வைரலாக இருந்தது. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஒரு விஷயத்தை அவர் சொல்லி நியாயமான திட்டுகளையும் வாங்கி கட்டினார். என்னால் விஜயரை எதிர்த்திருப்பா டிவிக்கே கொண்டாடிச்சுது, டிவிக்கு ஆதரவாளர்கள். ஆனால் மற்ற கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் அவரை பெரிய அளவில் ட்ரோல் பண்ணாங்க. அந்த அளவுக்குலாம் நடந்தது. சரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா அளப்போறான் தமிழர்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆண்டு ஒன்றுக்கும் தமிழர்னு சொல்லி வரலாம். அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இது ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள் சினிமா சம்பந்தமாக தான் கதைக்கிறாங்க. ஒரு நாளுமே அரசியல் பக்கம் போக மாட்டோம், அது எப்படி கதைக்குமா அப்படி சொன்னாலும் ஏதோ என்று அப்படி போயிடும் நாங்கள். அப்போ இப்போ ஒரு நடிகராக இருந்து ஒரு இப்பொழுது முதலமைச்சராக மாறி இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பாக, 8 கோடி மக்கள் சார்பாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்.
0: கண்டிப்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: சார்பான முக்கியமாக சொல்லணும், ஈஸ்டேபன் சார்பான மிக முக்கியமாக சார்பான மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். இதே மாதிரி ஆட்சியும் செழிக்கட்டும். அதே போலவே சொல்லுவாங்க, அந்த கரியரின் உச்சம் அரசியலின் உச்சம். அதே மாதிரி அந்த ஆட்சியும் நல்லா நல்ல ஒரு ஆட்சி கொடுத்து தமிழ்நாடு மக்களை மென்மேலும் உயர்த்தி விடட்டும் சொல்லிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுக்கு தான் அந்த பாட்டு நாங்கள்
0: கண்டிப்பாக அதுக்காக தான் அந்த வாழ்த்து போட்டிங்க. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து இந்த விஜய் 68 69 சொல்லி கடந்த 2-3 வருஷமா பல விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் வந்து அது மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடிப்பாங்களான்னு கேள்வி கேட்டுருவோம். அதுக்கெல்லாம் வந்து இனிமேல் தெளிவா இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வச்சாச்சு. நீங்க சொன்ன மாதிரியே வந்து விஜய் ரசிகர்களும் சரி, தாவேகா கட்சியாளர்களும் சரி, ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆனந்தம் அனைத்து பொதுமக்களுக்கும், தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து, அந்த நம்பிக்கையோட தான் இப்போ பயணம் ஆரம்பிக்குது. ஸோ அதோட இப்போதைக்கு நம்ம அந்த அரசியல் சொல்ல முடியாது. இது நீங்க சொன்ன மாதிரி அந்த திரையில இருந்து அப்படி போனதால் அதை பத்தி பேசிட்டு இதுக்கப்புறம் வந்து அவரோட திரைப்படங்களை வந்து நம்ம பார்த்தனையாகவும் இல்லையோ, அந்த செக்மெண்ட்ல போயிட்டு அதை மட்டும் தான் பார்ப்போம்
1: அப்படின்னு அதாவது இனிமேல் அவருடைய படம் அப்படின்னு சொல்லி கதைக்கலாதுன்னு சொல்லி சொன்னாலும் தெளிவாக தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அப்படியான விஷயங்கள் வார நேரம் அதையும் நாங்கள் சொல்லுவோம்.
0: அப்படியே சொல்லுவீங்க நீங்க,
1: இப்படியே லைம் லைட்ல உள்ள
0: முற்றுப்புள்ளி இல்லை, இது வந்து தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காரு சஞ்சயன்.
1: தூது வழக்கி வச்ச மாதிரி
0: அதாவது அடுத்த வாரம் முடியும், இது எப்போ முடியும் தெரியல. சரி, ஸ்டைல் படத்துல இருந்து சூப்பரான பாட்டுக்கு எப்போ தொடர்ந்து பேசுவோம். வீக்கெண்ட் ஸ்டாஃப் ரசிகர் மன்றம்.

0: நேரம் 3:17. ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸில் இப்போது கர மற்றும் 29 ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவிற்கு சிறந்த விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு, 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 i3 காரை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 பெறுமதியிலான தங்க நகை பரிசு, தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-906-4599.
1: 3:18.
2: தொடர்ச்சியாக எஸ்பி போர்ட்டஸில் இருந்து இணைந்திருக்கின்றோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களினுடைய வரவேற்பை பெற்று எஸ்பி போர்ட்டஸ் நிறுவனம் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி வகைகள், குரோசரி, பல வகைகள், பூஜை பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், மாமிச அங்காடி, இது மட்டுமல்லாது உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள், இவற்றோடு இங்கே உங்களுக்காக வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பூங்கன்றுகள், மரக்கன்றுகள், வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான பசலை வகைகள், தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்கள் என்று சொல்லி அனைத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக் கொள்ள வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது ஆங்கர் 799 நெஸ்டமால்ட் 799, புரோட்டினக் 1199, அப்பலம் $342, இதயம் நல்லெண்ணெய் 1 லிட்டர் 799, கோல்டன் ரேஸ் சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 899, சீனி போத்தல் 6 pounds 799, ஜோதி மிக்சர் 499, எஸ்பி கரி பவுடர் 900 கிராம் 799, அரலியா டென் ஃபிஷ், நெரு டென் ஃபிஷ் ஆகியவற்றை $410 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவற்றோடு போடி குளோன் பெரியது 499 பெற்றுக் கொள்ளலாம். எஸ்பி பொன்னி அரிசி 8 pounds 799, எஸ்பி டபுள் பாயில் மட்டா ரைஸ் 699 பெற்றுக் கொள்வதோடு பாலக்காட்டு கருப்பு அரிசி எஸ்பியினுடையது 8 pounds நீங்கள் இப்பொழுது 899 பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான மலிவு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வருகின்ற பொழுது தாயகத்தின் சுவையோடு பெறுகின்ற அத்தனை விதமான பல வகைகளையும் நீங்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்ளலாம். பலாப்பழம் ஸ்லைடாக வெட்டி கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது அன்னாசி, மாம்பழம் என்று சொல்லி அனைத்தையும் பெற்றுக் கொள்வதோடு நுங்க இருக்கின்றது, நுங்கை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது ஃப்ரெஷ் இளநீர் உடனுக்குடன் வெட்டி தரப்படுகின்றது. கரும்பு ஜூஸ் கூட உடனுக்குடன் செய்து தரப்படுகின்றது. எனவே அவற்றையும் கூட நீங்கள் இப்பொழுது இங்கே வருகின்ற பொழுது பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குரோசரி ஐட்டம் என்று பார்க்கின்ற பொழுது ரைட் ரெட் சில்லி $445, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் $210, குடாஸ் பாபோயில் ரைஸ் வந்து 1199 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 699 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, 200 கிராம். இவற்றோடு நன்னரை சர்பத் $245, மேகி கோகனட் பவுடர் 1 kilogram 1499, மேகி கோகனட் பவுடர் சிறியது 399 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். எஸ்பி குத்தரிசி 699, 8 pounds நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது எஸ்பி 8 pounds இட்லி அரிசியும் 699 நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஏராளமான கீரை வகைகள் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளாரை, பொன்னாங்கனி, பசலி என்று சொல்லி அனைத்து விதமான கீரை வகைகளையும் கூட நீங்கள் எஸ்பி போர்ட்டஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வர வேண்டிய இடம் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில். உங்களை வரவேற்கின்றார்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908 56 56 416-908 56 56.
6: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390 416-844-7390
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
7: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 437-860-7002
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: 3:28 ஈஸ்டெஃபோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கருப்பு திரைப்பட பாடலை நாங்கள் கேட்டோம். கருப்பு திரைப்படம் மே மாதம் 14ஆம் தேதி வர இருக்குது. இன்றைய நாள் அந்நிய தினத்தை முன்னிட்டு அவங்க வெளியிட்டாங்களா அல்லது பிளானாக இருந்ததோ தெரியல. ஆனால் கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்ததே தெரியாத யாருக்குமே, அதுதான் உண்மை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்னு இருந்தால் அப்படியே ட்ரெய்லர் வந்திருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெய்லர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சூர்யா இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக பெருசாக ஹிட்டே கொடுக்கல போல இருக்கு. படமெல்லாம் நடிக்கிறார் ஆனால் ஹிட் கொடுக்கல. இப்போ அவர் ரசிகர்கள் பெரிதும்
1: வந்துச்சு. அப்புறம் சூரரை போட்டு ரெண்டுமே வந்து நேரடியாக ஓடிடியில் வந்தது. ஸோ திரையரங்களை வந்து அவருக்கு பெருசாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல. ஆமாம்,
0: கடைசியாக வந்து ரெட்ரோ கூட பெரிய அளவில் கை கொடுக்கல. ஆனால் இந்த படம் பெரிய அளவில் கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். காரணம் இந்த ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் நல்லாவே இருக்குது. ஒரு கோ ட்ராமா இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் த்ரில்லரான ஒரு படமாக ஒரு மசாலா ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். ரசிகர்களுக்கு கொடுக்கும்.
1: இந்த கருப்புன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு வந்து சாமி வந்து ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயமும் கூட இருக்குமோ. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம இயக்குனர் ஆர்ஜே பாலாஜிக்கு அதில் வந்து ரொம்ப நம்பிக்கை. அவர் தனிப்பட்ட இன்டர்வியூலையுமே சரி நிறைய சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப தெய்வ பக்தி இருக்குது, குறிப்பாக அந்த சிறு தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபாடுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் கருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் குலதெய்வ வழிபாடு தான் நிறைய பேர் இருக்குது. ஸோ அதுலேயும் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடினா தெரியும். ஆனால் காமெடினா பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் வந்து அவர் அவ்வளோவா காமெடி எடுப்படல. இருந்தாலும் அவர் தனியாக செய்கிற காமெடி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் 2-3 படங்களில் ஒரு கதை நாயகனாக வந்தார். அப்போ கூட மக்கள் வந்து இவெல்லாம் ஒரு ஃபுல் ஹீரோவாக வந்து ஏற்றுக்கலை. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவுக்கு எதிரில் நின்று சதிக்கு சமமாக வந்து பேசுகிற அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த சிவாஜி படத்தில் வர சீன்லாம் ரீக்ரியேட் பண்ணி அந்த அளவுக்கு தன்னுடைய இமேஜையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜும் சரி அவருடைய அந்த டயலாக் டெலிவரியும் சரி
0: நல்லா இருக்கு,
1: ரொம்ப அற்புதமாகவே இருக்கு. அந்த படத்தில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல.
0: பார்த்தா கமெண்ட்ரி சொல்ல போகலாம். ஒரு ஒரு சின்ன ஒரு டயலாக் கொண்டு வர நல்லா இருக்கும். அந்த
1: சிவாஜியில் சொல்லுவார்ல, நீ வேணா அந்த பஸ்ஸில் கண்டக்டர் வேலையை வாங்கி தரேன், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பஸ் அந்த தெரியுது மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா அவரையும் கொஞ்சம் அரிவேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓரளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து மீன் ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் இந்த 2.5 நிமிஷத்தில் ஒரு ப்ராப்பர் மசாலா குண்டான எல்லா ஃப்ளேவருமே
0: இருக்குதுங்களும் இருக்கு.
1: ஆமாம்,
0: ஆனால் இந்த படம் சொல்லியிருங்க மே மாதம் இந்த மாதம் 14ஆம் தேதி வர்ற கிழமை வர வேண்டிய படம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் இந்த ட்ரெய்லரில் ரிலீஸ் டேட் போடலை, போடாமல் தான் வந்திருக்குது. ஏண்டா சில வழியில் 1 வாரம் இல்லை 2 வாரம் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: துருவ நட்சத்திரம் எப்போ வருது அதுவும் இப்போ தான் நான் சொன்னாங்க.
0: கொஞ்சம் அதுக்கு டைம் இருக்கு,
1: அது டைம் இருக்கு,
0: அது துருவத்தில் இருக்கு. கொஞ்சம் பொருங்க,
1: லேட்டாக இப்போ வந்து
0: அவசரப்படும்.
1: மே மாதம் தான் நாங்கள் சொன்னாங்க
0: ஒன்றுன்னா போகும்.
1: என்ன
0: காரணம் ஏற்கனவே கொஞ்சம் லீக் ஆகி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற நேரம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்திலயும் இன்னும் பின்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதோ பைசல் பண்ணி 14ஆம் தேதி விட்டுருங்க, விட்டு ஒரு 2 கிழமை நல்லா படம் போகட்டும். ஏன்னா சூரிய ரசிகர்கள் ஏற்கனவே உண்மையில காஞ்சி போய் தான்
1: மறுபடியும் அந்த விக்ரம் சூர்யா அந்த ஒரு ஃபைட் வரட்டும்,
0: அந்த இடம் வேக்கண்டா தான் இருக்குது. அப்ப அதால சூர்யா வரட்டும் அல்லது விக்ரம் வரட்டும்
1: ஒன்றே போதுமே. இது செய்திகளுக்கான நேரம்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: அமெரிக்காவிற்குள் நடைபெறும் விடயங்கள் உலகம் முழுவதிலும் தாக்கம் செலுத்தும் என்றும், அமெரிக்காவில் ஜனநாயகம் செயல்படவில்லை என்றால் ஏனைய நாடுகளும் பாதிப்படையும் எனவும், டொரண்டோவில் இடம்பெற்ற அனைத்துலக முன்னேற்ற செயற்பாட்டு மாநாட்டில் கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து வளர வேண்டும் என்ற எண்ணத்தையே இருநாட்டு மக்களும் கொண்டுள்ளதாக கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டமைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். மத்திய அரசின் சுச்சரிக்கையை பின்பற்ற வேண்டிய கடப்பாடு ஆளுநருக்கு உள்ளதாக ஆளுநர் மாளிகை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் தேசிய பாடலும் தேசிய கீதமும் 1வதாக பாடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இனிவரும் காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் இசைக்கப்படும் எனவும் அதுவே தமிழக வெற்றிக் கழக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களையும் சாட்சியாளர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. விமான கொள்வனவு மோசடி, இணைய திருட்டு மோசடி ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்களின் உயிரிழப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio station.
4: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு. ட்ரெண்ட் பாட்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
4: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
3: 2 ஆண்டு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
4: தமிழில் பேச முகமது லேபி 437-477-7960.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
6: Prisha Law Professional Corporation.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பணக்காரன் படத்தில் அந்த பாட்டு கேட்டோம். நேரம் 3:46 கேட்டுட்ருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் ரசிகர் மன்றம். இந்த சமயத்தில் நம்ம எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் பிரம்லி எல்லோருடன் சொந்த பிலம் என்றிருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக காணப்படுகின்றது. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மரக்கறி, பல வகைகள், குரோசரி, தளபாடுங்கள், மீன் வகைகள், அது மட்டுமல்லாமல் மாமிச வகைகள், இவற்றோடு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகளோடு ஆலயம் மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், மலர் வகைகளை கூட நீங்கள் இங்கே எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரே இடத்துல அனைத்து அங்காடிகளும் காணப்படுகின்றது. மிக விரைவாக நீங்கள் வந்து பெறுகின்ற மாதிரியான கஸ்டமர் சர்வீஸ் பணியாளர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். தரமான பொருட்களை, பசுமையான பொருட்களை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாடு வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரம்லியன் நூடுல்ஸ் வந்து எஸ்பி இம்போர்ட்ஸ் தருகின்ற மலிவு விற்பனை பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ஸ் பவுண்ட்ஸ் ஆக இருக்கின்றது. உள்ளி பவுண்ட் 199, வாழைப்பழம் பவுண்ட் 89 சென்ஸுக்கும், தக்காளி பழம் பவுண்ட் 249, முருங்கைக்காய் பவுண்ட் 699க்கும், கத்திரிக்காய் அனைத்து விதமான பல வகைகளையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். மாம்பழம், பலாப்பழம் என்று சொல்லி அனைத்து விதமான பல வகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலாப்பழம் இப்பொழுது இங்கே வெட்டி தரப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, பல்வேறு விதமான மாம்பழங்களும் இங்கே காணப்படுகின்றன. இவற்றோடு தாயக சுவையோடு டுங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவற்றையும் இங்கே பெறலாம். இது மட்டுமல்லாமல் பச்சை இளநீர், செவ்வளநீர் என்பவை கூட வெட்டி தரப்படுகின்றது. இவற்றோடு கரும்பு ஜூஸ் போன்றவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது விலை மீன் பவுண்ட் 999க்கும், திருளி மீன் பவுண்ட் 599க்கும், கரந்துருளி பவுண்ட் 699க்கும், குடுவா மீன் பவுண்ட் 899க்கும், பால் சுரா பவுண்ட் 699க்கும், கோழிக்கால் பவுண்ட் 269க்கும், ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 299க்கும், மாற்றச்சி பவுண்ட் 999க்கும், ஊர் ஆட்டு பங்கு $50க்கும், காட்டுப்பன்றி பவுண்ட் 699க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பத்தியத்துக்கு தேவையான பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் விராத்து கோழி குஞ்சு காணப்படுகின்றது. அவற்றை கூட இங்கே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலரும் தேடுகும் சோன்றாக இருக்கின்றது. உடனுக்குடன் வரவழைக்கப்பட்டு அவையும் தரப்படுகின்றது. எனவே நீங்கள் அனைத்துக்குமாக நாட வேண்டிய ஒரு இடம் ஸ்கார்போரோவில் பிரம்லியன் லூரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் இன்றைய நாளிலும் அந்நேர் தின வாழ்த்துக்களோடு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.
2: ஜனநாயகன் வெளிவரும் என்கின்றது விநியோகஸ்தர் சங்கம். அஜித்தின் அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்குவார் என்பது மட்டும் உறுதி. ஆனால் தயாரிப்பாளர் இன்னும் முடிவாகவில்லை. ப்ரொஃபிட் ஷேர் அடிப்படையில் அஜித் சம்பளத்திற்கு ஒத்துக்கொண்டால் மாத்திரமே இனிமேல் தயாரிப்பாளர் சாத்தியமாகுமா? தனுஷின் அடுத்தடுத்த படங்கள் கலவையான விமர்சனங்களோடு வணிக ரீதியில் வெற்றி பெறாத நிலையில் அவரது சம்பளம் தயாரிப்பாளருக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கலாம். தனுஷாவது சம்பளத்தை குறைப்பாரா? யுஏ சான்றிதழ் பெற்று உறுதியான வெளியீட்டிற்கு தயாரானது சூர்யாவின் கருப்பு. இந்த படத்தை மிகவும் எதிர்பார்த்து காத்திருப்பது சூர்யா. என்னதான் தயார் என்றாலும் ஓரிரு வாரங்கள் வெளியீடு கூட பிற்போடப்படலாமாம். தொடர்ந்து நீடிக்கும் ரஜினியின் அடுத்த படம் பற்றிய குழப்பம், சிவி சக்கரவர்த்தியா அல்லது அஸ்வத் மாரிமுத்துவா என்று ரஜினிக்கே குழப்பமா? இது மட்டுமா, வேறு வேறு குழப்பங்களும் இந்த குழப்பத்திற்கு காரணமாம். லோகேஷ் கனகராஜ் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் இணைந்து தயாரித்து ஆடை இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் வெளிவந்து பாராட்டை பெற்றுள்ளது 29 என்ற படம். தமிழ் சினிமாவிற்கு அடுத்த கௌதம் மேனன் என்கின்றது கோடம்பாக்கம். கௌதம் மேனனின் இயக்கத்தில் பணச்சிக்கலால் பெட்டிக்குள் தூங்கும் துருவ நட்சத்திரம் படத்தை இம்மாதம் வெளியிட ஆயத்தங்கள் நடந்து வருகின்ற நிலையில் மீண்டும் கட்டையை போட்டனர் மேலும் சிலர். அந்த சிலரை சமாளித்து படத்தை கொண்டு வருவாரா கௌதம்? கரப்படத்தின் வணிக ரீதியான தோல்வி அதன் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷை பாதித்துள்ள நிலையில் மேலதிகமாக தனுஷ் நடித்துக் கொடுக்க வேண்டிய படங்கள் டேக் ஆஃப் ஆகுமா என்ற கேள்வியும் உள்ளாவது. மிஸ்டர் எக்ஸ் படம் சூப்பர் என்று விமர்சனம் வந்தாலும் வணிக ரீதியில் பெரிதாக ஈடுபடாத நிலையில் சம்பளத்தை கூட்டினார் ஆர்யா. ஆனால் இந்த படம் வணிக ரீதியில் வெற்றி பெறவில்லை என்று சொல்லி கொடுக்க மறுக்கின்றனர் தயாரிப்பாளர்கள். இப்போது படப்பிடிப்பில் இருக்கும் காஞ்சனாவோடு முடிவெடுக்க வருகிறதாம் காஞ்சனா சீரீஸ். அதற்கு பதிலாக வேறு ஒரு சப்ஜெக்ட வச்சிருக்காராம் லாரன்ஸ்.
3: பஞ்சா 10
4: சொல்லு.
3: பஞ்சா 10.

0: 6A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
0: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
2: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
5: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 4 மணி. ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் எஃப்எம் காற்றலைகளில் 12 டிகிரி செல்சியஸாக டொரண்டோ இருக்கிறது. 9 உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலவே 3% அதிகரிப்பை நாளை நாளில் எரிபொருள் விலை அதிகரிப்பாக சொல்லப்படுகின்றது.
1: ரசிகர் மன்றத்தின் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது பார்த்த ஞாபகம் இல்லையோ.
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: சில நேரங்களில் பார்த்து ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட் ரெண்டு வாரம் 50 ஆண்டுகளாக நாங்கள் போனதில்லை. கிட்டத்தட்ட

0: 60 ஐம்பதாம் 50 எதுவும் பாட்டு படம்
1: செய்து 40 போயிருக்கிறோம், சபாபதிக்கே போயிருக்கிறோம், நாங்க தொடாத எல்லை கிடையாது. என்ன நீங்க
0: சரி அப்ப 40 நீங்க அங்காள பக்கம் போகல,
1: 30 எல்லாம் போவோம், ஆலமரம் கொண்டு வருவோம்.
0: 40 60 சொல்றேன், பார்த்து ஞாபகம் இல்லையோ, சரியான பொருத்தமா இருக்கிற மாதிரி எண்ட் ஆஃப் ஃபீல். ஆனா இது ஒரு 76 வந்த திரைப்படம். ஆனா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் நிறைய இடங்கள்ல போட்டிருக்கிறாங்க,
1: வண்ணப்படம் தான். ஆனா நீங்க 50 ஆச்சு, நீங்க இன்னுமே வந்து அது இந்த பாத்தினாம இல்லையாக்குன்னு க்வெஸ்சன் மார்க்கா போட்டுட்டு இருக்கீங்க.
0: ஆனா நீங்க இல்ல இல்ல அதுல ஆச்சரியம் என்னடா, நீங்க சொன்னீங்க பாருங்க,
1: நான் என்னங்க சொன்னேன்,
0: விஜய் படங்கள் இனி பார்த்து ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட்க்கு தான்
1: பண்ணலாம், படம் நடிக்க மாட்டேன்டாரு.
0: நல்லா இருந்தது எனக்கு, அதான் பிடிச்சிருந்தது.
1: இன்னும் 2-3 நானே திருப்பலாம் கொண்டு வருவோம், மாண்புமிகு மாணவன் அதெல்லாம் ரசிகெல்லாம் கொண்டு வருவோம் நாங்க.
0: சரி ஓகே, இப்ப நாங்க இதை கொண்டு வருவோம். அடுத்தது 76 வெளிவந்த ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் பாலச்சந்திரனுடைய திரைப்படம். ஆனா இந்த திரைப்படம் அதாவது இந்த படத்தை, இந்த படத்துல பேரை சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர, அதுல இருக்கிற ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை நாங்க போடுவோம், அந்நேரம் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க.
1: தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டு சொல்றீங்களா, மன்மதிலே வென்றார் உண்டோவா?
0: அது தியாகராஜ பாகவதர், அதையும் பாத்தீங்க
1: அதுல கொண்டு வரும் கண்டிப்பா.
0: இது பாத்தீங்கன்னா மன்மதில ஏன் சொல்லும், மனைவி அமைதி
1: சொல்லுங்க, எல்லாத்திலயுமே வந்து சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. தூதுவளையில இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் வச்சா எப்படி?
0: இல்ல பாட்டை போடணும்னு தெரியும்,
1: பாட்டை போட தெரிஞ்சு.
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், இன்னைக்கு அன்னியர் தினத்தை வர கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதால ஒரு மனைவி அமைவதெல்லாம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பொருத்தமான ஒரு பாட்டா இருக்கும். சரி, இந்த பாட்டு ஞாபகம் பெற வேண்டியது சொல்ல
1: வந்தேன்னா சுத்தி சுத்தி வரீங்க. பார்ப்போம். இந்த படத்துல கமல்ஹாசன் அவர் தான் வந்து இந்த படத்துடைய கதையின் நாயகன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாலம் அப்படின்ற ஒரு தெலுங்கு நடிகை தான் வந்து இந்த படத்துடைய கதாநாயகி. ஆனா அதற்கு மேற்பட்டு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஹேமா சௌத்ரி, அப்புறம் ஜெயபிரதா. ஜெயபிரதா வந்து நம்ம போன வாரம் பேசியிருந்தோம், நினைத்தாலே நிற்கும் அந்த படத்துல. அவங்க எப்படி நம்ம தசாவதாரம் வரைக்கும் அந்த ஜோடி கொண்டு வந்தாங்க
0: அப்படின்னு,
1: அவங்க அவங்க வேற ஜெயசித்ராங்க, இவங்க ஜெயபிரதாங்க இவங்க. ஆமா, இவங்க நம்ம தசாவதாரத்துல வருவாங்கல்ல அவ்தார் சிங், அவங்க மனைவி. அவங்களுக்கு வந்து முதல் முதல்ல வந்து இந்த படம் தான் வந்து கமலோட அவங்க ஜோடி போட்டு வந்திருந்தாங்க.
0: இல்ல புள்ள மளிகை ஜாமம் வாங்குறது ஞாபகம் இருக்கவே இல்லையோ, இதெல்லாம் ஞாபகம் இருக்கு.
1: நல்லா போயிட்டு இருக்கிற பார்த்து
0: இல்ல இல்ல, எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சரி, நான் அதான் டீல் பண்ற வேற விதமா
1: கேட்கறவங்க வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷோவ ஒய் விஜயா இருக்கிறாங்க, ரீனா இருக்கிறாங்க, பாத்தீங்கன்னா 4-5 நடிகைகள் இந்த படத்துல முதன்மை நடிகைகள் இருக்கிறாங்க. அது காரணம் வந்து இந்த கதையே தான், அப்படிதான் அதை பத்தி பேசுவோம். அப்புறம் ஒய்ஜி மகேந்திரன், அப்புறம் ஒய்ஜி மகேந்திரனுடைய அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதி, அவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் ராதா ரவி பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் வந்து அறிமுகமாயிருக்காரு. எம் ஆர் ஆர் ரவி

அப்படின்னா ஒரு பிளே பாய்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளே பாயின் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிளே பாயாக இருக்க நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் திருமணமாகி தனக்குன்னு ஒரு மனைவி இருக்கும்போது அந்த மனைவியை விட்டுட்டு மற்றவங்களுடைய மனைவியோ மற்ற பெண்களுக்கு மேலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை வந்து சொல்கிற படம் தான் இந்த திரைப்படம். அதனால சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு வந்து நிறைய வந்து இந்த படம் பண்ணுமா பண்ணுமான்னு கேள்வி இருந்தது. அதனால இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேஷனோட தான் இந்த படம் வெளியே வந்தது. இந்த படத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் சூப்பராக இருக்குது. இதில் வந்து முதல் பாட்டை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இருக்குது, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனுடைய அந்த ஃபேவரட்டான சாங் கேட்போம். சஞ்சயன் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காரு, அடுத்து எதுங்கெல்லாம் போட்டு வரலாம்னு நினைக்கிறேன். 4:05 கேட்டுட்டு இருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இது ரசிகர் மன்றம்.

0: கிட்டத்தட்ட யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடலில் ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு இந்த பாட்டு. அதான் சொல்றேன், இந்த படத்துல பேரை சொன்ன உடனே இந்த படம் நான் பார்க்கல, இந்த படத்துல பேரை சொன்னாலே இந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதில் அதோட எம்எஸ்பி ஒரு டச் இருக்கும், இந்த கிளாஸ் டச் ஒன்று இருக்கும். இந்த பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவர் இதுக்கு முதல் பண்ணின இசையமைப்புக்கும் இளையராஜா அவர்களுடைய வருகை பின்னர் அவருடைய
1: 70s இந்த மிட் 70s லேட் 70s பாத்தீங்கன்னா அவருக்கு வித்தியாசமான
0: அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
1: ஆமா, இந்த படத்திலேயே கதையை வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன மாதிரியான கதை இது அப்படின்ட்டு. அவருக்கும் அவருடைய மனைவி ஆலம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவரை வந்து போய் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி திரும்பி மறுபடியும் வந்து கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய நாயகி ஆகட்டும், அப்புறம் ஹேமா சௌத்ரி, ஜெயபிரதா, ஒய் விஜயா, அவங்களும் எல்லாருக்குமே வந்து இந்த படம் டெபியூ. எம்ஆர் ராதா மட்டும் கிடையாது. அப்புறம் படையப்பா படத்தில் ஒரு நல்லா ஃபேமஸ் டைலாக் வரும், இப்போ கூட நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த படத்தில். இந்த

0: சமீபத்தில் எலெக்ஷனில் கூட நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளாவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் கோட் ஒன்று போட்டிருப்பாரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள். நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் அப்படியே செக்கடாக போட்டிருக்கோம். அந்த கோட் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் தான் கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் வந்து காஸ்டியூம் டிசைன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு 80s வந்து தனியாக உடைகள் அமைப்புக்கு வந்து நம்ம சரிக்கா உள்ளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் வந்து உனக்கு கேரக்டருக்கு ஏதாவது நீ ஏதாவது போட்டு வாப்பா அப்படின்ற போல இருக்குது. இவர் வந்து சாருவாசன் வந்து லண்டன்லேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அந்த கோட்டை. இதுக்கு பிறகு சரி இது போட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த கோட்டை வந்து திருப்பி கொடுக்கலாம் அண்ணன்ட்ட. இவரே தான் ஃபேமிலி ஃபண்ட் கூட போட்டு போயிருக்காரு. இது மன்மதிலை கோட்னே வந்து இந்த கோட்டுக்கு பேர் வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கோட்டுக்கும் ஒரு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த படம் தமிழில் வந்து ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு பெரிய வெற்றி கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி நாட்களில் இந்த படத்துடைய கதையாகட்டும் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல சூப்பரான பாட்டு இருக்குது, அது மாதிரி ஹிட் ஆன பிறகு ஒரு கல்ட் கிளாசிக்காக இந்த படம் இருந்திருக்கு. அப்புறம் தெலுங்குலேயும் வந்து இந்த படத்துக்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கிட்டு போய் இந்த படத்தில் நிறைய சீன்களை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. டப்பிங்கும் சரியில்லைன்னு பாலச்சந்தருக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி கொடுத்துட்டீங்க படத்தை அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழை விட தெலுங்குல தான் இந்த படம் வந்து நிறைய வசூல் வந்திருக்கு. ஒரு கலைஞனுக்கு வந்து தன்னுடைய படைப்பு வந்து தனக்கே பிடிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த படைப்பு நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்ட்டு தெலுங்கு மக்கள் வந்து அப்பயே கொண்டாடிருக்காங்க.
1: காரணம் என்ன? பாலய டைரியல்.
0: ஆமாம், அப்படி சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ரஜினிகாந்தோடைய படம் தெலுங்குக்கு போகும்போது மனோ அவர்கள் குரல் கொடுப்பார் ரஜினிக்கு, அதே மாதிரி கமல்ஹாசன் படம் தெலுங்கு போகும்போது அவரால் முடியலை அப்படின்னா என்ன, நிறைய படங்களில் வந்து அவர் பண்ணுவார். அவரால் பண்ணாத படங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் தான் பண்ணுவார்.
1: இல்லையாமே, ஆனால் அங்கே பெரும்பாலான படங்கள் எஸ்பிபி அவர் டப்பிங் வாய்ஸ்லாம் வரப்பான். சிலது ஒரு சில படங்கள் மட்டும்தான் கமல்ஹாசனுடைய வாய்ஸில் வரும்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் கமல்ஹாசன் வாய்ஸில் டப்பிங் செய்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அங்கே ஆடியன்ஸ் தயாரில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த குரலில் கட்டு
0: ஆமாம் அதுக்கே பழகி போச்சு. எப்படி மோகனுக்கு வந்து மோகனே குரல் கொடுத்தா நாங்கள் வந்து வேணாம் வேணாம்ப்பா நீ பேச வேணாம்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லிப்பாங்க போல இருக்கு. அதற்கு பிள்ளையாசூரி போட்ட படம் தான் வந்து இந்த திரைப்படம். இந்த படத்தில் இந்த தெலுங்கு டப்பிங்கில் தான் வந்து எஸ்பிபி வந்து கமலுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்தியிலேயுமே வந்து இது ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. 1977 இந்த படத்தை வந்து மீச்சி மீச்சி பாத்தேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் கமல். ஸோ அதனாலே அந்த படத்துக்கு பேர் வச்சிட்டாங்க போல இருக்குது. அதுவும் வந்திருக்கு. 2000 பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் வந்து நம்ம பார்த்தாலே பரவசம் எடுத்தாங்க 2002 2023. அந்த டைமில் வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணணும், யாரை வச்சுன்னா சித்தார்த்தை வச்சு ரீமேக் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு. சித்தார்த்த வந்து கொஞ்சம் உஷாராட்டார்னு நினைக்கிறேன், இல்லை நல்லா பண்ணல அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படமே வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் நம்ம வெங்கட் பிரபு விடாமல் இதே மாதிரி ஒரு கதை அம்சம் கொண்டு ஆனால் கொஞ்சம் நிற ட்விஸ்ட்டு வச்சு இதே பேர்லேயே வந்து ஒரு படத்தை 2-3 வெளியிட்டாரு. கஸ்டடி அந்த இதெல்லாம் வந்து கஷ்டமான படம்லாம் சில எடுத்தார். அதில் வந்து இந்த படமும் ஒன்றா இருந்தது, மன்மதிலையும் ஒன்றா இருந்தது.
1: அவருக்கு
0: அவர் நில அவ்வளோதான்றீங்க. துப்பாக்கிலாம் வாங்கிட்டு போனாரு. சரி, அது நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம் இது. சரி, இப்போ இன்னொரு சூப்பரான பாட்டு வரும். நம்ம
1: சொல்லுவாங்க இந்த சுத்தமான ராகத்தில் ஒரு பாடலுக்கு இசையமைக்கிறன்றது ஒரு சேலஞ்ச் தான். சினிமா பாட்டு எல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை முறியடித்தவங்க அந்த காலத்து இசையமைப்பாளர்கள் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ராகத்தில் இருக்கும் ராக மாளிகாவில் இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இசையமைக்கிற ஆளுக்கு இது என்ன ராகம்னு தெரியா என்ன ஸ்வரம்னு தெரியாத அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு காலம். அதை விட்டுருங்க, நான் ஆரண்டெல்லாம்
0: ராகம்லாம் சொல்ல போகிறீங்க.
1: தர்மாவதி ராகத்தில் இப்போ வர்ற பாட்டு தர்மாவதி ராகத்தில் அமைஞ்ச பாட்டு ஹலோ என்னது ஹலோ
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர் அப்படின்ட்டு. அதில் என்ன மேட்டர்னா அவருக்கு யாருனே தெரியாது.
1: யேசுதாஸ் எப்படி அந்த கொஞ்சி பாடியிருப்பார் அந்த பாட்டு சூப்பராக இருக்கு.
0: ஆமாம், அந்த பாட்டு வந்து கேட்டுக்கிறீங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடி கதை என்ன அப்படின்னா இவங்க யாருனே தெரியாது, சும்மா ஒரு ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க கூட வந்து பேசிட்டு இருப்பார் அடிக்கடி நம்ம கமல்ஹாசன். அதனால தான்
1: அதுல இருந்தா வடிவில் இந்த ஜோக்கை பிடிச்சாரோ.
0: எந்த ஜோக் சொல்றீங்க?
1: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்.
0: நீங்க எங்க இருந்தாலும்
1: ஒரு வடிவேலுக்கு கடிச்சிரும்.
0: எங்க இருந்தாலும் நீங்க வடிவேலுக்கு திரும்பி வந்துடுறீங்க. அது மட்டும் இல்லாம நாதம் எனும் கோயிலிலேன்னு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வாணி ஜெயராம் அவர்கள் கூட குரல்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சனி ராகத்துல அந்த பாட்டை வந்து வர நாட்கள்ல
1: நீங்களே ஒரு மியூசிஷியன் ஆயிட்டீங்க.
0: அந்த பாட்டு
1: பெருமையா இருக்கு ஒரு பாட்னர்.
0: வர்ற நாட்கள்ல காற்று நிலை வரும் விதத்தில் அந்த பாட்டை போடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பாட்டு ஹலோ மீடியா ராங் நம்பர் பாட்டோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த செக்மெண்ட்ல
1: இன்னும்
0: சரி ஓகே ஒரு சஸ்பென்ஸோட வருவோம். திரும்பி ஏதோ இருக்கா பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.
2: ஹலோ
3: ஹலோ

0: நான்கு மணி 18 நிமிடம் கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் ரசிகர் மன்றம். சரி, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இந்த படத்தில் இருந்து இதை கேட்டிங்களீங்க நீங்கள், இந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு இப்போ கூட சொன்னீங்கல்ல, ஜனநாயகன் வந்து சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் கொடுக்கல, ரொம்ப போராட்டம் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து இந்த கதையாக இதுதான். அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரங்கள் ஒழுங்கு டெவலப் பண்ணியதால் இந்த படத்தில் கடைசியில் அந்த நான் சொன்ன மாதிரி ஏ சர்டிஃபிகேட் தான் இந்த படத்தை கொடுத்தாங்க. அதோட இந்த செக்மெண்ட் நிறுத்திட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம்.
1: செய்குலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவிற்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும்போது கோல்டு காயின் பர்ஸு, 5000 மேல் நகை வாங்கும்போது அவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சமீபத் திட்டத்தில் சேரும்போது மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்குலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்டு காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599.
2: SP பொன்னி அரிசி 799 8 பவுன்ஸ் இவற்றோடு SP டபுள் போயில் மட்டா ரைஸ் white வந்து 699 நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு பாலக்காட்டு கருப்பு அரிசி 8 பவுன்ஸ் வந்து 899 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றோடு கடலுணவுப் பொருட்கள் மாமிசம் என்று வருகின்ற பொழுது அதில் கூட உங்களுக்காக மலிவு பண்ணி தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விலை மீன் £9.99, திரளி மீன் £5.99, கரந்திரளி £6.99, கொடுவா மீன் £8.99, பால்சுரா £6.99, கோழிக்கால் £2.69, டிரம்ஸ்டிக் £2.99, மாற்றச்சி £9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவற்றோடு ஊர் ஆட்டுப்பங்கு காணப்படுகின்றது $50 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் விராட்டு கோழி குஞ்சு உங்களுக்காக இங்கே உடனுக்குடன் பெறப்பட்டு தரப்படுகின்றது. அவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போட்டு தருகின்ற மலிவுகளில் பெறுவதோடு ஏராளமான இறால், கணவாய், நண்டு போன்ற கடலுணவுப் பொருட்கள் உடனுக்குடன் ஃப்ரெஷ்ஷாக பெறுகின்ற அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரோசனாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் உங்களுக்காக செய்து தந்திருக்கிறார்கள். நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுசின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
5: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
4: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
5: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
4: 647-996-5922, லட்டிகா கோல்ட் ஹவுசின் டிஜி கோல்ட் ஆப்.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
9: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
10: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
9: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
10: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
9: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
11: 88. எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவுடன் ஆழமான தொடர்புகளை பேணுவதற்கு கனடா தயாராகவே உள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக உறவுகள் இன்னும் கூட சிறந்ததாகவே உள்ளதென கூறியுள்ள பிரதமர், 85% கனடாவின் ஏற்றுமதிகள் வரிகள் இல்லாமலேயே அமெரிக்காவிற்கு செல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் நெருங்கிய வர்த்தகம் சாத்தியமற்ற சந்தர்ப்பங்களில் மாற்று சந்தைகளில் கனடா முதலிடுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தகுதியுடையவர்களுக்கு 200 யூனிட்கள் மின்சாரத்தை இலவசமாக வழங்கும் ஆணையில் தனது முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். முதலமைச்சருடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமிக்கப்பட்டதை அடுத்து நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் தாவேக அரசின் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கும் வாக்கெடுப்பும் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார்.
1: இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை முன்னிலையாகிறார். விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை சர்ச்சையாகியிருந்தது. அவர் வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்படவுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio station.
4: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம். இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே

0: காட்சியிலே வரும் கீதம் எப்பொழுதும் கேளுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி 437-860-7002 437-860-7002.
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம்.
5: ஸ்காப்ரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: Weekend East FM 102.7.
8: பாட்டு பழசு, செய்தி புதுசு.

சௌக்கியமா அந்த சாங் பாடுறதுக்கு போகிற சமயத்தில் ஏர்லி மார்னிங் அந்த ரெக்கார்டிங். ஸோ அப்போ வந்து பேசிக்கான அந்த சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. சாரும் நானும் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருந்தோம். அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். அது ஒரு கதம்பமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எடுத்ததை வந்து அகெயின் தி ஜீனியஸ் ஆஃப் ரஹ்மான் சார்.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: நேரம் 4:44 நிமிடம். ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னியர் தினத்தை கொண்டாட தயாராக இருக்கின்றீர்களா? ஜானி வீவ்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ, அம்மாவிற்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்று இரவு 8 மணி வரை லாப்ட் 905-1755 பிளம்மர் ஸ்ட்ரீட் யூனிட் 6 இன் பிக்கரங்கில் இடம்பெறுகிறது. உங்கள் அன்பு அம்மாவிற்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ, உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.
2: 4:45 எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
3: எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற திரவ தகவலோடு இணைந்திருக்கின்றோம். பிரிமியர் லோரன்ஸ் வந்து அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் உங்களுக்கான மலைவாழ் பிரிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்நியர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கான வாழ்த்துக்களோடு அந்நியர்களுக்கான பரிசுகளோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய அந்நியர்களுக்கான கிஃப்டாக பிளான்ஸ் அப்படி இல்லாட்டி மரக்கறி கண்டுகள் இவற்றோடு பூங்கொண்டுகளை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்காக இன்றைய நாள் ஸ்பெஷல் டீல் தரப்படுகின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது ஹேங்கிங் பாஸ்கெட் $450 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கனகாம்பரம், துளசி, வேம்பு, கருவேப்பமில்லை, ஆப்பிள், பியர், சுவந்தி இவற்றோடு பாகற்காய், சுரக்காய், கத்தரிக்காய், மிளகாய், பூசணி என்று சொல்லி அனைத்து விதமான மரக்கறி கண்டுகள் செடிவகைகளை கூட நீங்கள் இப்பொழுது இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில். இது மட்டுமல்லாது வருடம் முழுவதும் வளரக்கூடிய ஏராளமான பூங்கன்றுகள் மற்றும் கண்டுகளையும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மண் வகைகள், தோட்ட உபகரணங்கள், பசலைகள் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் கடலுடவு பொருட்கள், மாமிச வகைகள் இவற்றோடு தளபாடங்கள், பூஜை பொருட்கள் என்று சொல்லி அனைத்து இடத்திலும் மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு இடத்துல அனைத்து அங்காடிகளும் தருகின்ற மலிவு விற்பனை எஸ்பி இம்போர்ட்டர்ஸுக்கு வருகின்ற பொழுது ஒரு இடத்துல நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பலாப்பழம், மாம்பழம், அதே நேரத்தில் தாயகத்தின் சுவைகளை தருகின்ற அத்தனை விதமான பல வகைகளையும் இப்பொழுது நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். மலிவு விலை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய இந்த வாரத்தில் வருகின்ற பொழுது பீட்ரூட் £0.99 ஒன்லி £1.99, வாழைப்பழம் £0.89, தக்காளி பழம் £2.49, முருங்கைக்காய் £6.99, கத்திரிக்காய் £1.99, பழச்சங்காய் £3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ரெட் சில்லி வந்து $4.45, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் $2.10, குடாஸ் பாபோயில் ரைஸ் 8 கிலோகிராம் $11.99, ப்ளூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 200 கிராம் $6.99, $2.45, மேகி கோகனட் பவுடர் 1 கிலோகிராம் $14.99, மேகி கோகனட் பவுடர் சிறியது $3.99, எஸ்பி ஊர்கூத்த அரிசி £8.99, எஸ்பி இரிய அரிசி £8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பசுமையான அனைத்து விதமான மரக்கறி வகைகளையும் நீங்கள் வருகின்ற பொழுது மிக குறைந்த விலையில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்ற, நோய்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் மூலிகை இலைகள் அப்படி இல்லாட்டி மூலிகை பாடங்கள், இந்த மருந்து சார்ந்த விடயங்களை தேடுகின்றீர்கள் என்றால் அவற்றை கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் இவற்றுக்கும் கூட சிறப்பு விலைகள் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலரும் தேடுகின்ற பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் சமைக்கக்கூடிய விராத்த கோழி குஞ்சு கூட இப்பொழுது
1: சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மரநிலை என்றது தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் இருந்து அப்படி இருக்க வேண்டிய மாதிரி சில நேரங்கள்
2: இன்னைக்கு
1: ஒரு சந்தோஷமான நாள் மதர்ஸ் டே, அதால நிச்சயமா போதாம் வேணும் வீட்டு, நீங்களும் போதாம் வேணும், நானும் போதாம் வேணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா அது மதர்ஸ் டே நீங்க சொன்னீங்கல்ல, 2 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறீங்க, ஒன்னு மதர்ஸ் டேக்கு அம்மா பாட்டு ஒண்ணு போட மாட்டேன்றீங்களே அப்படின்றதுக்காக கடைசியா ஒரு அம்மா பாட்டு தனியா எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்காக தான், போறப்போ போட்டு போவோம் அப்படின்றதுக்காக.
1: கண்டிப்பா இதான் மாட்டுக்கிறது. அதனால நாங்க இவ்வளவு நேரமும் மன நோகாம பல விடயங்களை காய்ச்சி,
2: யார் மன நோகாமனு அதையும் சொல்லிருங்க நீங்க.
1: இல்ல அதெல்லாம் தேவை இல்ல. ஒரு
2: கேள்வி, யார் மனமும் நோகாம,
1: ஒரு கேள்வி, அதை விட முடிச்சிரும்.
2: எனக்கு
1: ஒரு டவுட் இருந்தது. இப்ப பலரும் பல விதமா கதைப்பாங்கன்னு, ஒவ்வொருவருக்கு ஒரு ஆளை பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்காது, கதைக்கிறது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காதுன்றது. எல்லாரும் மனநிலை என்பது மனிதருக்கு மனிதர் மாறுபடக்கூடியது, சகஜம். இப்ப ஜனநாயகன் படம் இருக்கு, ஜனநாயகன் படம் இனித்தான் வரப்போகுது. சரி, அது ஏப்ரல்லையோ அல்லது ஜனவரியோ பிப்ரவரி வந்திருந்தா அந்த சூட்டோட சூடா அப்படி அடங்கி இருக்கும்னு
2: வைங்களேன்.
1: தெரியல, ஜூன் பர்த்டேக்கு சில
2: வரலாம்
1: சொல்றாங்க. வெப்பமே இப்ப அதுல டைட்டில் கார்டுல எல்லாருமே சொல்றாங்க. பரவலா சொல்லி டைட்டில் கார்டு எப்படி வரும் நான் உங்கள்ட்ட கேக்குறேன், டைட்டில் கார்டு எப்படி வரும் உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு?
2: தளபதி தான் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு,
1: தளபதி விஜய் நடிக்குமோ அல்லது வேற எதுவும் போயிட எச் நோத் போட்டிருப்பார் ஜனநாயகன் அப்படின்னு வரும். ஆனா இப்ப சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்ப பெருவாரியான விஜய் ரசிகர்கள் சொல்ற விஷயம் என்னடாண்டா, தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய், சிலர் சொல்றாங்க முதலமைச்சர் தளபதி விஜய் அல்லது முதலமைச்சர் விஜய் ஜோசப் விஜய் சி ஜோசப் விஜய் சொல்றாங்க. நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க?
2: போல் ஒன்னு போட்டு விட்டுருங்க, ஒரு பப்ளிக்கா போல் ஒன்னு போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு வந்து மக்கள் வாக்கு போட்டோம்.
1: இல்ல இல்ல,
2: என்ன கேக்குறீங்க நீங்க?
1: நான் உங்களை கேக்குறேன், இது எப்படி இருந்தா நல்லா இருக்கும்?
2: இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தளபதி விஜய் தான் இருந்தாரு. படம் வந்து எப்படி பண்ணாலும் தளபதி விஜய் வந்தாதான் கரெக்டா இருக்கும். அதுக்காக நீங்க பட்டிட்டீங்க, நீங்க வந்து இதுக்கப்புறம் படம் நடிச்சாரு அப்படின்னா அப்ப நீங்க வந்து என்னாலும் போட்டுக்கலாம். நீங்க அவர் நடிக்கும் போதே வந்து முதலமைச்சரா இருந்தாரு அப்படின்றதுக்காக
1: பட்டிட்டீங்க பாக்குறாங்க,
2: மாத்தி விடுறாங்கன்றீங்க.
1: மாற்றம் வரது வாய்ப்பு இருக்கு அப்படி என்று கேட்டேன். எப்படி வந்த எப்படி வரலாம் எதிர்பார்க்கறீங்க? ஆசைன்றது இல்ல, எதிர்பார்க்கறீங்க. ஆசை வர எதிர்பார்ப்பு சொல்லுங்க.
2: நான் எதிர்பார்ப்புன்றது இல்ல. ஓகே, நீங்க எதிர்பார்ப்பீங்களா? ஆசை கேட்டீங்களா?
1: எதிர்பார்ப்பு
2: கேட்டேன். எதிர்பார்ப்புல ஆசையும் இல்லைங்க. என்ன நியாயமா பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து நடிக்கும் போது இளையதளபதியா இருந்தாரு, அது படம் வரும்போது அப்படியே இருக்கட்டும். ஆனா நீங்க வந்து முதலமைச்சர் சொல்றீங்க, இருங்க, முதலமைச்சர் சொல்றீங்க, தளபதி தளபதியா? சரி, ஓகே, ப்ரமோஷன்
1: வாங்கிடுச்சு.
2: சரி, ஒரு அஞ்சு வருஷம் இப்போதைக்கு ஆட்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்சி தொடர்ந்தாலும் நல்லது, தொடர்ந்தாலும் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது. இந்த படம் அடுத்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க அப்படின்னா, அவர் பார்க்கும் போது முதலமைச்சரா இருக்காரா இல்ல தளபதியா இருந்தாரா தான் கேள்வி. ஒரு நடிகன் வந்து நடிக்கும் படத்தில் நடிக்கும் போது அவர் நடிகரா என்ன இருக்கணுமோ அதான் இருக்கணுமே தவிர, இந்த டெம்பரரியா வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு படத்தை படமா மட்டும் பார்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து.
1: தனிப்பட்ட
2: எதிர்பார்ப்பா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும்,
1: அவர் என்ன நினைக்கிறாங்க முடிவு எடுப்பாங்க.
2: அவருடைய படம்
1: என்ன
2: சொல்லலாம்,
1: அவர் என்ன நினைக்கிறாருன்றதை நாங்க ஸ்கிரீனுக்கு வந்தது பிறகு நாங்க,
2: நீங்க சொல்லவே இல்லை பாத்தீங்களா உஷார், ஏன்னு வாங்கிட்டீங்க?
1: இல்ல இல்ல இல்ல, பொதுவா
2: இல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க அதையும் சொல்லுங்க.
1: இல்ல, நானும் நீங்க சொன்ன விஷயத்தான்
2: ரசிகர் மட்டும் தெளிவா இருக்கு அப்படின்னா,
1: ஒரு தளபதி விஜய் வந்தாலும் எப்படி வந்தாலும் நீங்க கொண்டாடதான் போறீங்க,
2: அதனால
1: கொண்டாடத்தான் போறீங்க. அதை விட டபுள் இரட்டிப்பு சந்தோஷத்தோட வரப்போகுது. சரி, இப்படி சொல்லி நாங்க நிகழ்ச்சியை கொண்டு வரோம். நிகழ்ச்சியும் ரசித்திருப்பீர்கள். ரசிகர் மன்றத்தை அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி முதல் 7 மணி வரை 16 வயது குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் வரப்போது, சொல்லுங்க.
2: 416-554-4040 நம்பர் நம்பர் சொன்னாதான் கடையிலேயே இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லீங்கன்னா
1: ஜாஸ்மிதா காவியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள். மற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.
2: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
1: உங்கள் நண்பன் சஞ்சய். வணக்கம்,
2: நன்றி, வணக்கம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees for $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
8: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: ABS Mr. P. சிங்கராஜ் is the best for the Tamil.

0: நன்றி நன்றி செஞ்சியன், நன்றி ராஜேஷ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஸோ வழக்கமாக நாங்கள் குட்டீஸுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன் சொன்னாலும், இன்றைய தினம் அந்நியர் தினம். ஸோ உலகமெங்கும் இருக்கும் அனைத்து அந்நியர்களுக்கும் நாங்களும் இஸ்டெஃப்எம் 102.7 சார்பாக இனிய அந்நியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்களும் இப்பொழுது தொடக்கம் 7 மணி வரையில் இஸ்டெஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு இணைந்திருப்பீர்கள் என்று கூறிக்கொள்கின்றோம்.
1: எஸ் கண்டிப்பாக. ஸோ வழக்கமாகவே எங்களோட குட்டீஸ் நிறைய பேர் அம்மா பாடல்கள் விரும்பி கேட்பார்கள், பட் இன்றைக்கு ஸ்பெஷலாக மதர்ஸ் டே என்றதால நிறைய குட்டீஸ் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமான பாடல்களை டெடிக்கேட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இஸ்டெஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன் மற்றும்
0: காவிய நதாகரன். ஸோ சொன்னது போலவே நீங்களும் 7 மணி வரை எங்களோடு இணைந்து கொள்ள அழைக்கலாம். 4164554400 அத்தோடு Facebook, Instagram, TikTok, East FM Tamil, YouTube, East FM 102.7.
1: East FM தொடர்புகளுக்கு 416-824-1212, East FM இன் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. அப்படியே நாங்கள் டொரண்டோவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால், நள்ளிரவுக்கு பின்னர் 3% விலை அதிகரிக்க உள்ளது.
0: டொரண்டோவின் காலநிலை தற்பொழுது 14°C இருக்கின்றது. உணர்நிலை 12°C.
1: 16 வயதுக்குட்பட்டவர்கள் அழையுங்கள். 416-554-4000.

0: இப்பொழுது 5:06 இருக்கின்றது. நாங்களும் தொடர்ச்சியாக உங்களோடு 102.7 காற்றலைகளில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: அன்விகா.
2: அன்விகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
0: ஒரு அழகான அம்மா பாடல் கேட்டிருக்கீங்க வலிமை திரைப்படத்துல இருந்து. இன்னைக்கு மதர்ஸ் டே எல்லாம் எப்படி போகுது?
2: நாங்களும் உங்களுக்கும் உங்களோட அம்மாக்கும் சேர்த்து இந்த பாடலை கேட்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா?
0: நன்றி, வணக்கம்.
2: சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: வலிமை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது அழகிய பாடல். நேரம் 5:11. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு. 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: தேர்றன் கிடைக்கதே இல்ல.
4: என்னத்தை தேடினீர், என்ன கிடைக்குது இல்ல?
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
4: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல. அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
1: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள், பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கு மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
6: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
7: நேரம் இப்பொழுது 5:19 இருக்கின்றது. நாங்களும் இந்த மாலை பொழுதில் யார் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம் நிலா, அப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நிலா. சரி நிலா, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கவே தேவையில்ல, பட் சரி இருந்தாலும் கேட்போம். என்ன பாடல் இன்னைக்கு கேட்போம்?
7: என்ன
8: ஸ்பெஷலா செய்து நீங்க? உங்களோட அம்மாவோட நல்ல வடிவா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம், சரியா?
7: நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக நீங்களும் 7 மணி வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அத்தோடு இன்றைய அந்நேர தினம். சோ உங்கள் அந்நியர்களுக்கு இல்லாட்டி எனி உமன் இன் யுவர் லைஃப், நீங்க ஏதாவது ஒரு சாங் டெடிகேட்
8: பண்ணலாம்.
7: யாராவது உங்களை நல்லா கேர் பண்ணினா அவளுக்கு நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம். சோ அலைங்கள் 416-554-4040.

0: நேரம் 5:22. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: இந்த பேர் ஹன்சிகா.
0: ஹன்சிகா, அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு?
1: நான் நல்ல இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சமா இருக்கிறோம் ஹன்சிகா. சரி, நாங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணா. ஓகே, இந்த பாடல் உங்களுக்கு நல்ல பிடித்த பாடலா? ஓகே, அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது ஹன்சிகா? நல்லா போகுது. சோ இந்த பாட்டை கேட்டு இன்னும் சூப்பரா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டே கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. ஓகே. ஓகே, நன்றி, வணக்கம். சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையங்கள் 416-554-4000.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
3: East FM Tamil Seedigal.

0: அமெரிக்காவுக்குள் நடைபெறும் விடயங்கள் உலகம் முழுவதிலும் தாக்கம் செலுத்தும் என்றும், அமெரிக்காவில் ஜனநாயகம் செயல்படவில்லை என்றால் ஏனைய நாடுகளும் பாதிப்படையும் எனவும் டொரண்டோவில் இடம்பெற்ற அனைத்துலக முன்னேற்ற செயற்பாட்டு மாநாட்டில் கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து வளர வேண்டும் என்ற எண்ணத்தையே இரு நாட்டு மக்களும் கொண்டுள்ளதாக கனடிய வெளிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டமைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். மத்திய அரசின் சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டிய கடப்பாடு ஆளுநருக்கு உள்ளதாக ஆளுநர் மாளிகை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் தேசிய பாடலும் தேசிய கீதமும் முதலாவதாக பாடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இனிவரும் காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் இசைக்கப்படும் எனவும் அதுவே தமிழக வெற்றிக் கழக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களையும் சாட்சியாளர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. விமான கொள்வனவு மோசடி, இணைய திருட்டு மோசடி ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்களின் உயிரிழப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. நேரம் 5:32. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம் நீங்களும் உங்க அம்மாட மதர்ஸ் டே என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம். சரியா?
0: ஓகே, நன்றி, வணக்கம். நீங்களும் தொடர்ச்சியாக நிவ்யா போன்றே இணைத்துக் கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அத்தோடு எல்லா மதர்ஸுக்கும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியும் கேட்கலாம். அலைங்கள் 416-554-404.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
5: சில்லென்ற காற்று, இதமான இசை இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
6: நேரம் இப்பொழுது 5:41 இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் யார் அடுத்ததாக இணைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
7: அனிஷா.
6: அனிஷா, அப்படி இருக்கிறீங்க.
8: ஓகே, சரி. அனிஷா, என்ன பாடல் கேப்ப?
6: அம்மா அழைக்காது. நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கிறீங்க. உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது?
7: சரியான நல்லம்.
6: சரியான நல்லம். அனிஷா, எத்தனை வயசு?
7: 8 வயசு.
8: இருந்தாலும் நீங்க நல்ல கியூட்டா தமிழ் கதைக்கிறீங்களா அனிஷா. இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோப்பன் எங்களோட கதைக்கணும், சரியா?
6: ஓகே, நன்றி, வணக்கம். நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.
8: அழையுங்கள் 416-554-4040.

நேரம் 5:47. ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? பகலவன். எப்படி இருக்கிறீங்க? ஓகே பகலவன், நல்ல எனர்ஜெட்டிக்கா கதைக்கிறீங்க. இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு கேட்போம்? அடுத்த சரியா? நன்றி, வணக்கம். நீங்களும் பகலவன் போன்று ஒன் வேர்ட் ஆன்சர் தந்தாலும் பரவாயில்ல, இல்ல சென்டென்ஸா கதைக்க போறீங்கன்றாலும் நோ ப்ராப்ளம், நாங்க கேட்போம். ஆனா அத்தோடு உங்களுக்கு விருப்ப பாடல்களையும் கேட்டு மக்கள் எல்லாம் 416-5544-4004.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போடும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
10: நேரம் 5:55. ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
11: அபிஷேக்.
10: எப்படி இருக்கிறீங்க?
11: நாங்களும்
10: நல்ல சுமா இருக்கிறோம் அபிஷேக். நாங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேட்போம்? சரி, ஓகே. சோ நீங்க கதைக்கிறதுக்கு முதல் அங்கால கார் கதைச்சிட்டு திரும்ப சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அழைத்து உங்கள் அம்மாவிற்காகவும் அனைத்து அம்மாவிற்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம், இல்லைன்னா விஷயம் சொல்லலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: நேரம் இப்பொழுது 6:01 இருக்கின்றது. நேர்களை நாங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரின் அடுத்த மடத்தாழ்த்துக்குள் நுழைந்து விட்டோம். சோ தொடர்ச்சியாக நாங்களும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். 7 வரையில் அழைக்கலாம். 416-554-4000. நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் சரி, நாங்கள் வெளியில் இப்பொழுது காலநிலையை பார்த்து விடலாம். நேர்களை இணைக்கும் முன்னதாக
1: சரி, வெளியில் இப்பொழுது 13°C, உணர்நிலை 11°C. சோ குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுடன் 7 வரை அழையுங்கள். 416-554-4000.

0: நேரம் இப்பொழுது 6:05 இருக்கின்றது. ஒலித்தது அன்பே சிவம் திரைப்பட பாடல். நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: அபிநயா.
2: அபிநயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
2: சரி அபிநயா, நீங்க வந்து இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசே இருந்தா வாங்கலாம்.
0: ஓகே, நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. மதுஷ்டி எல்லாம் இன்னைக்கு எப்படி போகுது?
2: நீங்களும் அழைக்கலாம். அழையுங்கள் 6554444.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-29 89. Some conditions may apply.
8: East FM keta anbe malayai poliyum.
9: Malayai poliyum.
8: Entry. East FM 102.7.

0: கித்தி கதை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். நேரம் 6:20 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
1: செய்கொலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜய ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு. 5,000-க்கு மேல் நகை வாங்கும் போது ஆவரி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கெட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
0: 416-900-4599. 16 5 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

0: நாங்களும் இப்பொழுது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் எங்களோடு யார் இணைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: விபீஷன்.
2: விபீஷன், ஓகே, நல்லா எனர்ஜெட்டிக்கா கதைக்கிறீங்களா? இப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம் விபீஷன். நாங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தீர தீர.
2: ஓகே, நல்ல பாட்டு கேட்டிருக்கிறீங்க. சரி விபீஷன், இதே சந்தோஷத்தோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா?
0: நன்றி, வணக்கம். நீங்களும் உங்களோடு இணைந்திருக்கலாம். 7 மணி வரையில் அலைங்கள் 416 5 5 4 4 0 4 0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: அமெரிக்காவுடன் ஆழமான தொடர்புகளை பேணுவதற்கு கனடா தயாராகவே உள்ளதென பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக உறவுகள் இன்னும் கூட சிறந்ததாகவே உள்ளதென கூறியுள்ள பிரதமர், 85% கனடாவின் ஏற்றுமதிகள் வரிகள் இல்லாமலேயே அமெரிக்காவுக்கு செல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் நெருங்கிய வர்த்தகம் சாத்தியமற்ற சந்தர்ப்பங்களில் மாற்று சந்தைகளில் கனடா முதலிடம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
5: தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய், தகுதியுடையவர்களுக்கு 200 யூனிட்கள் மின்சாரத்தை இலவசமாக வழங்கும் ஆணையில் தனது முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். முதலமைச்சருடன் சேர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமிக்கப்பட்டதை அடுத்து நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் தவிக அரசின் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கும் வகையில் சபாநாயகர் தேர்வு நடைபெறும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார்.
4: இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை முன்னிலையாகிறார். விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை சர்ச்சையாகியிருந்தது. அவர் வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்படவுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio
5: station. நேரம் 6:34. ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
7: நவீன்.
5: நவீன், எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நல்லா இருக்கிறேன்.
5: ஓகே நவீன், நாங்க இன்றைக்கு என்ன பாட்டு கேட்போம்?
7: தங்கமே உன்னை நான்.
5: ஓகே, நல்ல பாட்டு கேட்டிருக்கிறீங்க. சரி, உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது?
7: நல்ல இருந்து
5: நல்லா போதா? சரி, மதர்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சா இல்லை இனி தானா? ஓகே சரி, இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கு நல்லா ஹாப்பியாக உங்களோட அம்மாவோட என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம். சரியா?
7: சரி.
5: ஓகே, நன்றி. வணக்கம் நவீன்.
4: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பண்ணிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 14 ஸ்கார்போ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பண்ணிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14 தேதியாகும். போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன், வல்புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேஷன், 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு, 6472248871.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: 2025 Nissan Kicks Play S
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 தேதி வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்
6: 102.7. நேரம் இப்பொழுது 6:42 நிமிடமாக இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது காய்ச்சலைகளில் இருந்திருக்கும் அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம், என் பேர் அக்ஷயா.
6: அக்ஷயா, ஓகே, ரெண்டு பேர் கதைக்கிறீங்களா? ஓகே, ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க?
7: ஓகே,
8: சோ கியூட். சரி, ரெண்டு பேரும் என்ன பாடல் கேப்போம்?
6: இந்த
8: அநேர் தினத்தை கொண்டாட தயாராக இருக்கிறீர்களா? ஜானகி யூஎஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ. அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இரவு 8 வரை லாஃப்ட் 905-1755 பிளமர் ஸ்ட்ரீட், யூனிட் 16, பிக்கரிங்கில் இடம்பெறுகிறது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ, உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி. இணைந்திருங்கள் இஸ்டெஃபமின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

0: நிறைவிப்பது 6:49. ஸோ இத்தோடு இன்றைய இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. ஸோ இன்றைய தினம் அன்னையர் தினத்துக்கு நிரம்ப குட்டீஸ் வந்து அம்மாஸுக்கு பாட்டு டெடிக்கேட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ மிகவும் அழகாக இருந்தது. ஸோ அந்த நோட்டோடய நாங்களும் நாளைய காலநிலையை பார்த்து நாளைய நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு விடைபெறுவோம். ஸோ இன்றைய தினம் வெளியிடப்படுது 13 degrees சாசியஸ் ஆக இருக்கின்றது. உணர்லை 11 degrees சாசியஸ், அப்படியே ஃபாஸ்ட் ஃபோர்ட் பண்ணி நாளுக்கு பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி 5 degrees சாசியஸ், உணர்லை 2 degrees சாசியஸ்.
1: எஸ் அப்படியே நாங்கள் ஜிடிவின் எரிபொருள் விலையையும் பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% விலை அதிகரிக்க உள்ளது என்று சொல்லிக்கொண்டு குட்டீஸ் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்கும் ஒரு ஸ்பெஷோ ஸ்பெஷோ ஸ்பெஷோ நன்றியை கூறிக்கொண்டு உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காக வாழும் அன்பு தெய்வமான அன்னையை இன்று மட்டுமல்ல இன்றும் போற்றி வாழ்த்தி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஜஸ்மிதா சிவரூபன் மற்றும்
0: காவ்யா நிதாகரன்.
1: தொடர்ந்து சீன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி வணக்கம் நேர்களே.
0: நன்றி வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் அன்டர்னி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் அன்டர்னி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சச் எ வார்ம் ஈவினிங்.
1: அப்படிதா?
0: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
2: Roshan Kumar.
0: Proudly presents the name of
2: Tamil. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.

நன்றி காவ்யா, நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய சண்டே நாள், May 10th, 2026. அ பியூட்டிஃபுல் சனி ஈவினிங் ஹியர் இன் டொரோண்டோ. அதோட சேர்த்து ஒரு ஸ்பெஷலான சண்டே நாள் என்று நாங்கள் சொல்லலாம். ஹாப்பி மதர்ஸ் டே இனிய அன்னையர் தினர் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த ஷோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைய சண்டே நாள் படியால் உங்களை சந்திக்கிறேன். நிரோஷ் Tune Tamo, that's the name of the show, every Sunday, 7 p.m. to 9 p.m. முக்கியமாக நாங்கள் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங் ஆன நியூஸ், இன்ட்ரெஸ்டிங் ஆன ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரோட்டோவில் என்ன நீங்கள் செய்யலாம், என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்குது, எப்படி மாதிரி இன்ட்ரெஸ்ட்

பெரிய ஹை பெடிசூலில் நாங்கள் போடலாம்னு சொல்லுவாங்க. இது மெயின் ரீசன் நாங்கள் சொல்கிறது கெனேடியன் எஜுகேஷன், இந்த ஃப்ரீ எஜுகேஷன் அப் அன்டில் கிரேட் 12, அதோடு சேர்த்து இந்த போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் நாங்கள் பார்த்தால் வேர்ல்ட் வைட் கெனேடியன் எஜுகேஷன் இஸ் டைம் ஆஃப்டர் டைம் கன்சிஸ்டன்ட்லி ரேங்க்ட் ஹை அக்ராஸ் த வேர்ல்ட். அப்படி மாதிரி திஸ் வீக்கும் ஒரு புது ஹெட்லைன் வந்திருக்குது அபவுட் ஹவு குட் தி கெனேடியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அஃப்கோர்ஸ் நாங்கள் சொல்லலாம் இது கெனேடியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தாலும் இது பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, வேறு கண்ட்ரிஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் வெரி குட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ். ஆனால் வேர் கனடா ரேங்க்ஸ் ஆன் திஸ் லிஸ்ட், எந்த ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ கனடாவில் நடந்துருக்கிறது, ஹவு தட் ரேங்க்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பப்ளிக் ட்ரான்சிட் சர்வீஸ் எடுக்கிறேன்டால், எஸ்பெஷலாக நீங்கள் டிடிசி சர்வீஸ் எடுக்கிறேன்டால் ஒரு புது சேஞ்ச் வரப்போது. இந்த மெயின் சேஞ்ச் உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் இந்த சேஞ்ச் வரப்போது. இது மெயினாக நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார் டிடிசி பாஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் பாவிச்சாப்புற ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 times, 40 times ஒரு மந்த்துக்கு பாவிச்சாப்புற உங்களை ஆன் கோயிங் ஃபேர்ஸ் இஸ் கோன் பி ஃப்ரீ என்று டிடிசி சொல்லியிருக்கிறாங்க. இது மெயினாக இது ஆல்டர்னேட்டிவ் டு அ மந்த்லி transit pass in Nanga Solalam. So adu oru exciting ana news a irukapadu for everyone who is using the TTC for a day to day commute. So and the details um nanga in the show la eduthu paakaporam. அஃப்கோர்ஸ் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி இந்த சம்மர் சீசன் வரைக்கு நீங்கள் இந்த ஒன்டேரியோவில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸை சில பேர் நீங்கள் பார்க்க விரும்புவீங்க. எப்படி நாங்கள் ஒன்டேரியோ அட்ராக்ஷன்ஸ் பார்க்க, ஒரு ஸ்பெஷலான ஒன்டேரியோஸ் லார்ஜஸ்ட் கேவ் சிஸ்டம் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷலான கேவ் சிஸ்டம், ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 500 million years ஓல்டுன்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் கோன் பி ஓப்பனிங் திஸ் மந்த் அலிட் பிட் க்ளோசர் தன் தி லாஸ்ட் லொக்கேஷன் தட் வி லுக்ட் அட். கிட்டத்தட்ட இந்த ஆட்டோவா வேலி ரீஜனில் இது இருக்கும்போது, ஆனால் இது ஸ்பெஷலான கேவ் பிகாஸ் more than 500 million years old. அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன் பார்ப்போம். ஹவு தி காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஸோ ஹை. அப்படி நாங்கள் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று பார்க்க, திஸ் வீக் ஒரு புது ரிப்போர்ட் வந்திருக்குது. மிலேனியல்ஸ் என்று நீங்கள் கேட்டால், ட்வைஸ் எஸ் மெனி மிலேனியல்ஸ் ஆர் ஸ்டில் லிவிங் வித் தேர் பேரண்ட்ஸ் கம்பேர் டு தோஸ் பேரண்ட்ஸ் தேட் வர் அட் தட் சேம் ஏஜ். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் 30 years முதல் இருக்கிற சுச்சுவேஷனும் வெரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டெட்டிஸ்டிக்கை நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். மெனி மிலேனியல்ஸ் மிலேனியல்ஸ் என்று நாங்கள் பார்க்க, கிட்டத்தட்ட இந்த 25 to 35 years old age group in Nanga Solalam still living with their parents at this point in time, which is very different from what their parents did at that time. Nangal and the details in the show la eduthu paakaporam. Adhu mattumile ungalukkaga nire hit songs um kaathirukku. Stay tuned with us, East FM 102.7, eastfm.ca. Agana East FM app um neenga download pannalam, both in the Google Play Store as well as the Apple App Store. Ungale App Store-க்கு போய் East FM 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. அதோட சேர்த்து நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண விரும்பினால் @EastFMTamil ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக். அதோட சேர்த்து யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் www.youtube.com/EastFM 102.7.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபிஞ்ச். 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

சேகுலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க இன்று விஜய ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு. 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கெட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.

ஈஸ்ட் எஃப்எம் 108.8 தமிழ், இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். யூ கேன் ஆல்சோ லிசன் அட் www.eastfm.ca. அதோட எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் facebook.com/eastfmtamil, at instagram @eastfmtamil, and tiktok @eastfmtamil.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவிற்குள் நடைபெறும் விடயங்கள் உலகம் முழுவதிலும் தாக்கம் செலுத்தும் என்றும், அமெரிக்காவில் ஜனநாயகம் செயல்படவில்லை என்றால் ஏனைய நாடுகளும் பாதிப்படையும் எனவும் டொரண்டோவில் இடம்பெற்ற அனைத்துலக முன்னேற்ற செயற்பாட்டு மாநாட்டில் கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து வளர வேண்டும் எனும் எண்ணத்தையே இரு நாட்டு மக்களும் கொண்டுள்ளதாக கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டமைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். மத்திய அரசின் சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டிய கடப்பாடு ஆளுநருக்கு உள்ளதாக ஆளுநர் மாளிகை கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் தேசிய பாடலும் தேசிய கீதமும் முதலாவதாக பாடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இனிவரும் காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் இசைக்கப்படும் எனவும் இதுவே தமிழக வெற்றிக் கழக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களையும் சாட்சியாளர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. விமான கொள்வனவு மோசடி, இணைய திருட்டு மோசடி ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்களின் உயிரிழப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 108.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் கேட்டு வரலாம். அதோடு ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், போத் இன் தி கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப்.

0: ஸ்டோர். உங்களுடைய ஃபோனில் போய் ஆப் ஸ்டோருக்கு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. கனடாண்ட எஜுகேஷன் சிஸ்டம் என்று நாங்கள் பார்க்க நிறைய பேருக்கு தெரியும், கெனடியன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் ஆல் ஆஃப் தி வேர்ல்டு. முக்கியமாக நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் வச்சிருக்கிறோம், அதோடு சேர்த்து இந்த போஸ்ட் செகண்டரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்று நாங்கள் பார்க்க, கம்பேர்ட் டு மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, கனடா இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஸோ அப்படி மாதிரி ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் என்று நாங்கள் பார்க்க, ஒரு புது ரிப்போர்ட் இந்த வீக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மெஷர்ஸ் He list la endu varudhu. This looked at 100 best countries for research and higher education. Appadi nangal research and higher education endu nangal paakeka, Canada is ranked very highly on this list. Idu main aga academic analyst company paathirukudhu. Worldwide irukkira companies la irukkira countries la kudukkirad education enna mari quality education kudukkraangal endu paathirukkraangal. Appadi paakeka, of course ungalku therinja mari Canada is ranked very highly on this list. In the rank எடுக்கிறதுக்கு மெயினாக 7 ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கிறாங்க. இந்த 7 ஃபேக்டர்ஸ் முக்கியமாக ரீசர்ச் ஃபேக்டர் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் குளோபல் ஸ்டாண்டிங், கனடா வேர்ல்டு வைடில் எங்கே குளோபல் ஸ்டாண்டிங்காக இருக்குது, ஓப்பன்னஸ், அகடமிக் இன்டெகிரிட்டி, டெமோகிராஃபிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்டர்நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டியும் இந்த லிஸ்டில் பார்த்துருக்குறாங்க. ஸோ 7 மெயின் ஃபேக்டர்ஸ் இந்த ரேங்கிங் சிஸ்டமுக்கு பார்க்குறது ஃபார் தி பெஸ்ட் எஜுகேஷன் இன் ஆல் ஆஃப் தி வேர்ல்டு. அந்த லிஸ்ட்டு நாங்கள் பார்க்க, நாங்கள் சொன்ன மாதிரி டாப் 100 கண்ட்ரி இந்த மெஷர் ஹி லிஸ்ட் பார்த்திருக்கிறாங்க. அந்த டாப் 100 லிஸ்ட்ல கனடா நம்பர் 5 ரேங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலோ அல்லது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் ஒரு லொகேஷனை பார்த்து கொண்டு இருந்தால், கனடா இஸ் எ கிரேட் லொகேஷன் என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ கனடா ரேங்கிங் நம்பர் 5. டோட்டல் ஸ்கோர் என்று நாங்கள் பார்த்தால் 100 அவுட் ஆஃப் ஸ்கோர் 87.8% கனடாவுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அண்ட் ஸ்கோர் தி ஹையஸ்ட் ஃபார் அகடமிக் இன்டெகிரிட்டி with perfect marks and global standing 94.8% out of 100. அப்படி நாங்கள் பார்க்க, கனடாண்ட மெயின் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அகடமிக் இன்டெகிரிட்டி என்று சொல்லலாம், as well as global standing worldwide என்று நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் கனடா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து அகடமிக் இன்டெகிரிட்டி, நீங்கள் ஒரு அகடமிக் ரீசர்ச் பண்ணிக்க நீங்கள் ஒரு வெரி இன்டெகிரேட்டாக குட் ரீசர்ச் செய்கிறீங்க, அதோடு சேர்த்து ஒரு கோப்பிங் பண்ணுறது அல்லது சீட் பண்ணுறது அப்படி மாதிரி கனடாவில் நடக்காது இந்த ரேங்கிங் சிஸ்டம் சொல்லியிருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க, வி லுக் அட் கண்ட்ரீஸ் வித் அகடமிக் இன்டெகிரிட்டி விச் பீனலைசஸ் மெனிபுலேஷன் அண்ட் ரிவார்ட் ஆர்கானிக் எத்திக் க்ரோத் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ஸ். ஸோ அப்படி நாங்கள் பார்க்க, கனடா இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் ஆல் தி வேர்ல்ட்ஸ். அங்கே வீக் பாயிண்ட் எங்கே இருக்கிறது என்றால் ஓப்பன்னஸ் என்று சொல்லலாம். ஓப்பன்னஸ் மெயினாக கண்ட்ரிஸ் அபிலிட்டி டு அவாலுவேட் ரீசர்ச் அக்செப்டபிலிட்டி அண்ட் சிஸ்டம்ஸ் அபிலிட்டி டு ட்ரான்ஸ்லேட் நாலேஜ் இனோவேஷன். ஸோ அப்படி நீங்கள் பார்க்க, வேறு கண்ட்ரியில் இருக்கிறது ரீசர்ச் பார்க்குறது எப்படி, கனடா இந்த ரீசர்ச் எடுத்து அவங்க பெனிஃபிட்டுக்கு பார்த்து கூடுதலாக இந்த ரீசர்ச்சுக்கு எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்குறது, இது கொஞ்சம் குறைய ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஆனால் Canada is still one of the best places in all of the world. நம்பர் 4th பிளேஸ் என்று நாங்கள் பார்க்க, ஸ்வீடன் என்று சொல்லலாம். நம்பர் 3 எங்கள் பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் நம்பர் 3. நாங்கள் யூஎஸ் இந்த ரேங்கிங் சிஸ்டமில் கொஞ்சம் கூட வந்தாலும் கனடாஸ் பெஸ்ட் ஸ்கோர் இஸ் ஃபார் அகடமிக் இன்டெகிரிட்டி, இன்டர்நேஷனல் இன்டெகிரிட்டி, அஸ் வெல் அஸ் ரீசர்ச். ஸோ முக்கியமாக நீங்கள் இப்படி மாதிரி கேட்டகோரிஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விரும்பினால் கனடா இஸ் அ பெட்டர் ஸ்பாட் ஃபார் எஜுகேஷன். அதுக்கப்புறம் நாங்கள் நம்பர் 1 ஸ்பாட் என்று பார்த்தால், வேர் இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன் இன் ஆல் த வேர்ல்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ரேங்கிங், யுனைடெட் கிங்டம் யூகே தான் இதுக்கு நம்பர் 1 ஸ்பாட் கொடுத்திருக்காங்க 92.9%. அதுக்கப்புறம் நம்பர் 2 ஸ்பாட் நெதர்லாண்ட்ஸ் வித் 89.6%. மெயினாக இந்த மெஷர் ஹி ரேங்கிங் சிஸ்டமுக்கு நீங்கள் வர்றதுக்கு 2020 2024 மட்டும் இந்த கண்ட்ரிஸ் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 4000 ரெலவெண்ட் ரீசர்ச் ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்கோனும் இந்த 5-year விண்டோ. அதோடு சேர்த்து ரெக்கனைஸ் பை ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விதின் த கண்ட்ரி, தோஸ் ஒர்க்ஸ் மஸ்ட் பி ரெக்கனைஸ் பை ஹையர் எஜுகேஷன். ஸோ அப்படி நாங்கள் பார்க்க, கனடா ரேங்கிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எல்லாருக்கும் தெரியும் கனடாவில் இருக்கிற எஜுகேஷன் ஒரு குட் எஜுகேஷன் என்று சொல்லலாம். இது primary school, elementary school mattumilla, high school mattumilla, but also in the post secondary education, ningal college or the university ku poika, Canada is still ranking one of the best in all of the world for their education system. It is East FM new tier and it's a similar category with the East FM in tune tamil
1: weekend vibration East FM 102.7. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள்.

0: கிருஷ் சிவபாதம் முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910.
1: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390.
3: போகல போல அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
4: அட்ரஸ் சொல்லு, இப்பவே போயிட்டு வாரன்.
0: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு. 647-787-3784. Mehend East FM 102.7. It's cool.

0: இணைந்து கொள்ளுங்கள். இஸ் தி ஃபேப் நியூஸ் டீரட் தி சிமல் வில் பீ ரைட் பேக் வித் தி சூப்பர் சீன் ஆஃப் தி டே.
1: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வண்டர். வீக்கெண்ட் இஸ் தி ஃபேப். Weekend East FM
2: 102.7. Weekend East FM. Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002. 437-860-7002.
7: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்கள்